0: இந்த பாட்டு எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இது வந்து நிறைய பேர் வந்து சோலோவாக தான் கேட்டிருப்பினோம். ஆக்சுவலாக இந்த பாட்டை மூன்று பேர் சோலோவாக பாடியிருக்கணும், சுனந்தா மேம், ஆஷா போஷ்ல மேம் அண்ட் மனோ சார். ஸோ வித்தியாசமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே டுவெட்டாக இப்படி பாடலாம்னு பார்த்தா வசனங்களும் சரியாக இருந்தபடியாக வி வென் வித் இட். ஸோ ரெண்டாவது பாட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல காலர் வந்திருக்கணும், ஸோ அவையில் இணைத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரபா.
0: வணக்கம்
1: சந்திரன், அப்படி இருவரும் இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் இருவரும், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஓ, நல்ல மாமாட்சியா இருக்கிறோம். முதலாவது பாடலே அருமையான பாடல், அருமையான குரல் வளங்கள் இருவருக்கும். அதை உங்களை உங்களை பற்றி கூற தேவையில்லை, பல மேடைகளில் பார்த்துக்கிறோம். ஆனா டிவியில் வரும் அன்னைக்குதான் உங்களுடைய மிக குறைவா இருக்கின்றது. வருடத்தில் ஒரு முறை வந்து போறீர்களுக்கு
0: என்னை போல் நிறைய பாடகர்கள் கனடாவில் இருக்கணும். ஸோ அவர்கள் பாட வேண்டும், அவர்களோடு இணைந்து நானும் பாட வேண்டும். ஸோ சீத்திகா மாதிரி புது பாடகர்கள், நல்லா பாடுற பாடகர்கள் இங்கே வரையணும். ஸோ அப்படியால வரைக்கல எனக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றது சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி நன்றி. அடுத்து சீத்ராக்கு ஒரே ஒரு
0: சீத்திகா
1: என்று சொன்னால் ரெண்டு கிரெடிட் வாக்கு. இப்படியான மியூசிக் கனெக்ட் டிவியின்ட சிஎம்ஆர்ன மோடலில் பாடுவது ஒரு கிரெடிட். ரெண்டாவது, இங்கே பல மோடைகளில் பாடுகின்ற பிரபா போன்ற கலைஞர்களுடன் பாடுவது இரண்டாவது கிரெடிட். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து பல மோடைகளில் உங்களையும் காணலாம் என்று கூறிக்கொண்டு இருவருக்கும் வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவியை சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த பாடல் புடிபடவில்லை, திரும்ப அடுத்த பாடலுக்கு வருங்கள்.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோமா? வணக்கம். வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம், இணைப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட கதைக்கலாம், கதைங்க. நீங்கள் வந்து டிவியை பார்க்காமல் ஃபோனில் கேட்டு பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களோட டைரெக்டாக கதைக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பிட் 30 seconds டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் டிவியை பார்க்காமல் ஃபோனில் கேட்டு கதைங்க, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம், அடுத்த நேரம் இணைத்துக்கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சீத்திகா மாமா.
3: வணக்கம்,
2: நியூயார்க்ல இருந்து கலக்குறேன்.
3: வணக்கம் வணக்கம்.
2: எப்படி இருக்கு? பாட்டுகள் நல்லா இருக்கு.
3: நன்றி.
2: நாங்கள் நல்லா இருக்கோம். இதான் வரும்போது நான் நேரடியா கேட்கிறேன்.
0: ஆனால்
2: இந்த முறையில் நினைஞ்சது இதான் வருத்தரம்.
0: நீங்க இணைந்து எங்களுக்கு கோல் எடுத்து முதல்ல விஷ் பண்றதுக்கு முதல்ல நன்றி. மாமாவா இருந்தாலும் டைம் எடுத்து கேட்கிறார். ஸோ தொடர்ந்து பாடல்களை பாருங்க, நிறைய நல்ல பாடல்கள் சீத்திகா பாடி இருக்கிறார் என்னோட இணைந்து. ஸோ தொடர்ந்து சப்போர்ட்
2: பண்ணுங்க. உங்க ரெண்டு பேர்ட்ட குரலும் நல்லா இருக்கின்றது.
0: நன்றி நன்றி.
2: தொடர்ச்சியா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: தேங்க்யூ, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, இணைந்ததுக்கு நன்றி.
3: அடுத்த நேயர்.
4: வணக்கம், நான் நிர்மலா அழைக்கிறேன்.
3: வணக்கம்.
4: இதுவரை நன்றா பாடுறீர்கள். செம்பகமய சம்பேன் பிடிச்ச பாடல்.
0: தேங்க்யூ நிர்மலா, தேங்க்யூ.
4: நன்றி. இதுவரை அருமையா இருந்தது அந்த பாட்டு. ரெண்டு பேரும் நல்லா பாடிக்கொண்டிருக்கிறீங்க.
0: தொடர்ந்து நிகழ்ச்சி
4: கொண்டிருங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நன்றி நன்றி. இணைந்து வாழ்த்தியதுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருந்து பார்த்து கொண்டிருங்க.
4: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இன்னும் ஒரு நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம், நான் வீரசிங்
0: கலக்கிறேன். புரியவில்லை, என்ன பேர்? என்ன பேர் சொன்னீங்க?
5: வீரசிங்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா நல்லா இருக்கிறேன்.
0: நிகழ்ச்சி நல்லா போகுதா? முதலாவது பாடல் முடிஞ்சது.
5: நான் உங்களோட ப்ரோக்ராம் மறக்காம பாக்குறேன்.
0: அதுதான் எங்களுக்கு தேவை.
5: எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாட முடியுமா? மின்னலையே மின்னலையே என்ற பாட்டு.
0: நிச்சயமா, நேரம் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லைனாவது உங்களுக்கு அடி கட்டாயம் பாடுவோம். ஸோ சீத்திகாவோட பேசுங்க நீங்க.
5: இணைந்து
0: கொண்டு எங்களை வாழ்த்தியதற்கு நன்றி. தொடர்ந்து சரி, மூன்றாவது பாட்டுக்கு ஒரு க்ளூ நீங்களே கொடுக்கறீங்களா?
3: மூன்றாவது பாட்டு வந்து
0: உங்களோட சோலோ.
3: இந்த சோலோ வந்து
0: பாடல் வந்து இப்ப ஒரு பாடல்ல ஃபேமஸ் ஆயின் ஒரு ஆள் அறிமுகமாகிய ஒரு பாடல், சரியா? அந்த குழு சரியா? அதோட வேற ஏதாவது கொடுப்போமா?
3: அதோட இதுண்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ஐயா.
0: படத்துல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆனால் இருக்கணும், ஒன்று சிம்ரன், இன்னொன்று மாதவன். ஸோ இந்த பாடல் எங்களுக்கு நிறைய ஒற்றுமையான பாடல். என்ன இலங்கை சார்ந்த ஒரு படம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் இப்போ இந்த பாடல் மூலமாக ஒரு பாடகி அறிமுகமாகி மிகவும் பிரசித்தியமாகி இப்போ இன்னொரு பாட்டில் பிரசித்தியமாக இருக்கிறார். ஸோ கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சோ நான் கால் பண்ணுங்க 416-292-4059. ஸோ இதில் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்ல வேணும் என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. என்னை போல் நிறைய பாடகர்கள் வர்றார்கள், சீத்திகா போல் புது கலைஞர்களும் வர்றார்கள், இருக்கிற கலைஞர் வரலாம். பட் வருகின்ற 7ஆம் தேதி டியூஸ்டே வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, டிவிஐ வந்து 25வது வருஷத்தை வந்து பூர்த்தி செய்யுது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்க போகுது மியூசிக் கனெக்ட்ஸ், பட் ஸ்பெஷலாக இருக்கும். அதில் நீங்கள் ப்ரைஸ் கூட வின் பண்ணலாம், கேஷ் ப்ரைஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அவர்கள் கால் பண்ணணும், அந்த கால் பண்ணி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பாட போகிறவர்களோட பேசி நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கின்ற முறை. ஸோ அதில் ஒரு நீங்கள் எல்லோரும் இப்போ தெரியும், நிறைய இசை போட்டிகள் நடந்துகிட்ருக்கும், அதாவது ஃபேமிலிக்குள்ள இதுக்கில் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி வரும். நாங்கள் இதில் இடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுவோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண வேண்டிய ஒரு கேம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இதில் பாடப்போகிற ஒரு பாடல் நான் நிற்கிறேன், அது வந்து 5வதோ 6வதோ வர்ற ஒரு பாடல் உண்டு. அதுக்கான ஒரு க்ளூ அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள், இதில் போடுகிறார்கள் பாருங்கள். இந்த இதை வச்சு இந்த பாட்டில் வர்ற ஒரு வசனம் வந்து 5 வசனமாக அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா இப்படித்தான் அந்த 7ஆம் தேதியும் இருக்க போகுது. அப்போ உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த க்ளூ. கண்டுபிடிப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுங்க, இல்லாட்டி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்களான்னு. பின்னாடி வருது இந்த பாடல். அடுத்த பாடலுக்கு போகலாமா?
3: போகலாம்.
0: ஓகே.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4509.

0: Nice. ஓகே, ஸோ நாங்கள் காலர் அனைத்து கொள்ளத்தும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் யாராவது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எங்களோட கால் பண்ண மாட்டால் இதே நம்பரை வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு அப்படி நம்ம எப்படி கால் பண்ணுறதுண்டு. ஸோ நீங்கள் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணலாம். அனைத்து கொள்வோம் அடுத்த காலரை. வணக்கம் வணக்கம் வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நியூயார்க்ல இருந்து பேசுறேன். எனது பெயர் கலையரசி கருணாகரன். நாவலர் தமிழ் பாட நியூயார்க்ல உள்ள நாவலர் தமிழ் பாடசாலையின் மாணவிதான் சீத்திகா. பிரபா, சீத்திகா இதுவரை மிக அழகாக பாடுகிறீர்கள். சீத்திகா எங்கட பாடசாலை மாணவி என்றதுல நாங்கள் பெருமையாக இருக்கிறோம். பிரபா, இதுதான் உங்களோட முதல் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட பாட்டு கேட்கிறேன். நான் சித்தியாவின் நிறைய பாடல்கள் நான் கேள்விப்பட்டு கேட்டிருக்கிறேன், நேரிலையும் கேட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப் இதில் ஃபேஸ்புக்கில் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் ஒரு விடுதலை பாடல் பாட வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் இருவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். மென்மேலும் சீத்திகா இந்த துறையில் வளர்ச்சியடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன். நன்றி.
0: இணைந்து எங்களை வாழ்த்தியதற்கு மிகவும் நன்றி. ஸோ நாங்கள் வந்து விடுதலை பாடல்கள் என்று சொல்லி தனியொரு நிகழ்ச்சி செய்கிறது, சினிமாவோடு மிக்ஸ் பண்ணி பாடுறது குறைவு. பட் உங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பாடி ரெக்கார்ட் பண்ணியாவது நாங்கள் உங்களுக்காண்டி கட்டாயம் போடுறோம். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோமா? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நீங்க அழைப்பில் இருக்கின்றீர்கள்.
2: வணக்கம், நான் மதன் பேசுறேன்.
0: மலர், வணக்கம்.
2: மதன் பேசுகிறேன்.
0: மதன்,
2: இருவரும் முத்து முத்தான தெளிவுள்ள பாடல்களை தொடக்கத்திலேயே அசத்தலாக இனிமையான குரல் வளங்களோடு பிரபாவின் பழமையான அசத்தலான பாடல்கள் தெரிவில் சீர்த்தைகாவும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்தும் எங்களுக்கு மன மகிழ்வான பாடல்களை தருவீர்கள். அடுத்ததாக பாட இருக்கிற பாடல் தெய்வம் தந்த பூவே என்று யோசிக்கிறேன். தொடர்ந்து பாடுங்கள். கீப் ஆன் ராக்கிங்.
0: நீங்கள் சொன்னது சரியா பிள்ளையான கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். பட் உங்கள் ஆதரவுக்கும் உங்கள் உங்கள் உங்கள் கெஸ்ஸிங்குக்கும் நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், பார்த்துக்கொண்டுங்க நீங்கள் எனக்கு பாடுறத. தொடர்ந்து நிகழ்ச்சி வந்துகொண்டிருக்கின்றது.
3: வணக்கம், நாங்கள் வான்கூவர்லேருந்து காந்திகா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: நல்லா இருக்கிறோம். வான்கூவர்லேருந்து அழைப்படுத்ததுக்கு நன்றி.
3: இந்த பிள்ளை இந்த பாட உங்களை எனக்கு தெரியும் வந்து நீங்க வந்து நிறைய இதுல வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி பாடுது என்ன அந்த பிள்ளைக்கு வந்து பாடுகள் எல்லாம் முடிஞ்சோன்னு திருச்சி போடுங்க, போட சொல்லுங்க அவங்க அம்மா அப்பா.
0: நிச்சயமா நிச்சயமா, அதுக்காகத்தான் டிவியை கூட்டிட்டு வந்திருக்கவா இங்க.
3: இப்படியான இதுகளை வந்து நீங்க கொடுக்கணும். நிறைய நிறைய வந்து நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு

0: வந்து பொது அந்த பொது ஆக்களை கொண்டு வந்து நீங்களும் பாடுற தோல்ல நீங்க பாடுறதும்
1: இல்லை எங்களுக்கு அது எக்ஸாம் ஆக்சுவலாக இவங்களோட பாடுறது என்றா எங்களை விட இவங்க மோர் தேன் 100% ப்ரிப்பேர்ட் ஆகி வரையணும். ஸோ இப்போ நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் இந்த விஷயத்தில். பட்
0: நீங்களும் அவங்களுக்கு வந்து சில சில குறைகள் நிறைய சொல்லி கொடுத்தீங்கல்ல, அவங்க இன்னும் சிறப்பாக வளருவாங்க. எங்களை தமிழ் சமுதாயம் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும். இதுவரைக்கும் நன்றி.
1: நன்றி, அழைத்து எங்களை வாழ்த்தியதற்கு மிகவும் நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: உங்களுடைய சிறப்பான பாடல் கூட பாடல் ரெண்டே நல்லா இருந்தது.
1: நன்றி.
3: அதே போல தங்கச்சியின் பாடல் தான் முதல்ல
1: கேட்டேன்.
3: தங்கச்சி என்ன விட குறைஞ்சாக அப்படியே வாயில ஒரு மணிக்கா வந்துடும் அந்த பேரை. அவன் படம்
1: கேட்டுனா
4: நாங்க
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். அருமையான பாடல் ரெண்டு பேரும்
1: நன்றி
4: பாடுகின்ற இனிமையாக இருக்கு.
2: நன்றி.
4: தொடர்ச்சியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மீண்டும் நீங்க இருவரும் சேர்ந்து பாடணும் என்று நாங்கள் எதிர்நோக்கிறோம். அதே நேரத்துல இப்ப கொடுத்த ஒரு குழு ஈரமான ரோசாவே என்னை பார்த்து மூடாது.
1: இந்த நிகழ்ச்சியில இந்த பாடல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டே இருங்கோ. இந்த பாடல் வந்து சரியா இருந்தா நீங்க உங்களுக்கு ஒரு கைதட்டை கொடுத்துட்டு வார 7ஆம் தேதி மறக்காம கால் பண்ணிடுங்க. என்னடா இப்படித்தான் அந்த வாரக்கிழமை 25வது வருஷ நிகழ்ச்சியில் ஒரு போட்டி நிகழ்ச்சியாக போக போகுது. பாடல் தான், ஆனால் இந்த மாதிரி நிறைய வரும். இப்போ நீங்கள் இதில் சரியாக இருந்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் கால் பண்ணாலும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நன்றி நன்றி. இணைந்தமைக்கு நன்றி. காலர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. என்னடா நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி எங்களை விஷ் பண்ணுறதுக்கு நன்றி. பட் அப்படியே லைன்ல இருங்க, நாங்கள் அடுத்த பாடலுக்கு போவோம். ஆனால் அதுக்கு முதல்ல அதுக்கு அடுத்த பாட்டுக்கான க்ளூவை கொடுக்குறீங்களா நீங்க?
2: அடுத்த பாட்டு வந்து பாடகர்கள் வந்து SPB ஐயாவும் ஸ்வர்ணலதா அம்மாவும், இசை வந்து இளையராஜா ஐயா.
1: ஓகே, இதில் நடிச்சது யாருன்னு தெரியுமா? ஆம்பளை அட்லீஸ்ட் கார்த்திக் நினைக்கிறேன். கார்த்திக் நடிச்ச ஒரு படம் இளையராஜாயோட மியூசிக்ல வந்தது. கண்டுபிடிக்கிறது நிறைய பாடல் இருக்கு இளையராஜா கார்த்திக் காம்பினேஷன்ல.
2: கார்த்திக் சசிகலா அம்மா மோனிஷா அம்மா.
1: ஸோ இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஈஸியான க்ளூ கொடுக்க முடியாது, கண்டுபிடிங்க. அதுக்கு முதல்ல இவோட சோலோக்கு போயிடலாம். இப்போ இது அகெயின் இந்த பாடல் கேட்டால் உங்களுக்கு தெரியும் சீத்திகா எப்படி பாடுவாருன்னு.

0: வெரி நைஸ்.
1: நன்றி நன்றி.
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.
0: அதை தண்டி அவ்வளோ பிரிக்காஸ் போட்டது, வெரி குட்.
1: நன்றி.
0: ஓகே, வணக்கம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் பிரபா.
0: வணக்கம், யாரு?
3: நான் சுமேதா, நியூ ஜெர்சில இருந்து கேக்குறேன்.
0: நியூ ஜெர்சியா? அப்ப இன்னைக்கு முழுக்க யுஎஸ் கால் தான்.
3: இன்னைக்கு முழுக்க யுஎஸ் கால். நாங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஷீ இஸ் ஃப்ரம் பாஸ்டன்.
0: எஸ் எஸ் எஸ்
3: அமேசிங். ரெண்டு பேரும் நல்ல அவங்கள நான் உங்களை எனக்கு தெரியும். சோ யூ ஆர் அமேசிங் சிங்கர் அண்ட் ஷீ இஸ் அன் அப்கமிங் யங் கேர்ள். வண்டர்ஃபுல் சிங்கர், வண்டர்ஃபுல் சிங்கர். ஐ அம் என்ஜாயிங்.
0: தேங்க்
3: யூ. ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. கீப் ராக்கிங்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ.
3: ஓகே,
0: கால் பண்ணி விஷ் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்க. அவங்களோட பாடகி தான். சோ அவர் ரசிக்கிறவங்க. தேங்க் யூ, தேங்க் யூ,
3: தேங்க்
0: யூ. இணைந்ததுக்கு நன்றி.
4: வணக்கம். ரெண்டு பேரும் வேற நலமா இருக்கிறீங்களா? ரெண்டு பேரும்.
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிறோம். சிறப்பான பாடல், சிறப்பான பாடப்பிரிவுகள்.
0: நினைக்கிறேன்
4: அடுத்த பாட்டு எஸ்பிபியும் ஜானகி அம்மா பாடின பாட்டு சொன்னீங்களா?
0: எஸ், எஸ்பிபி. எஸ்பிபியும் சொன்னலதா அம்மா?
4: சொன்னலதா. ஓகே, நினைக்கிறேன் நான் அந்த உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அந்த படத்துல இருந்தேன் நினைக்கிறேன். பாடல்
0: வரும், கெதியாண்டு வரும். நீங்க கிட்ட வந்துட்டீங்க, சொல்லுங்க. பாட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அது சரியா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் தலை தெரியும்.
4: ஆமா, அது இந்த பாடல் வந்து பாடின பாட்டு
0: பாதிக்கிணறு தாண்டிட்டு
4: கண்ணா கண்ணா உன்னை கண்ணில் அப்படி அந்த பாடல.
0: சரி, நீங்க வெயிட் பண்ணி நீங்க கெஸ் பண்ற விதம் சரியா தான் இருக்கு. நீங்க பாதி கிணறு தாண்டிட்டீங்க, மிச்சம் என்ன ஒரு ஒரு நிமிஷம் நீங்க பாட்டு தெரிஞ்சிடும். முயற்சிக்கு நன்றி.
4: சிறப்பா பாடி கொண்டிருக்கிறீங்க. அந்த அவ வந்து அங்க இருந்து வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த இனிமையான பாடல்களை தரதா அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பல்வேறு மேடைகள் காணணும்.
0: வணக்கம், அடுத்த நேரம் அணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் பிரபா, சித்திகா.
0: வணக்கம், யார்
5: நீங்க? இதுவரைக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
5: சித்திகா பிரியம்மா கதைக்கிறேன். அருமையான குரல் வளம், பாடல் நன்றாக இனிமையாக சிறப்பாக இருந்தது. சித்திகா மேன்மேலும் உயர அழியே எங்கள் இனிய வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: அழைத்ததற்கு நன்றி.
0: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
6: நான் தினேஷ். என் பேர் தினேஷ் கதைக்கிறேன். நான் பஃபலோல இருந்து கதைக்கிறேன்.
0: ஓ தினேஷ்,
6: நல்லா இருந்தது. எங்க சீர்த்திகா எங்கட பஃபலோ, எங்கட பஃபலோட நாங்க சின்ன குயில் என்று சொல்லுவோம். எங்கட சீர்த்திகாவ
0: நல்ல விஷயம்.
6: நான் உங்களோட கணக்க பார்த்ததுல, ஆனா ரெண்டு பேரும் நல்ல சூப்பரா இருக்கு. உண்மையிலே சீர்த்திகாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கட சார்பில் நாங்க மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு தெரிவிச்சு கொள்றோம்.
0: ரெண்டு
6: பேருக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: நன்றி நன்றி. இணைந்ததுக்கு
6: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, காலர்ஸ் வெயிட் பண்ணுங்க, அடுத்த பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். அந்த முதல்வர் படத்தின் பேர் சரியா சொன்னவர். பாட்டு வரைக்கில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். மற்ற பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டோமா?
1: இல்லை.
0: சரி, கொடுத்துடலாமா? ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச இன்னொரு சிங்கர் ஜெயச்சந்திரன் ஐயா பாடின பாடலுண்டு. படத்தில் வந்து விஜயகாந்த் அது பாடல், கொஞ்சம் சுகமான ஒரு பாடல். ஸோ நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும் கட்டாயம். என் காத்துக்கொண்டே இருப்பார், யாரோ வரணும்னு காத்துக்கொண்டே இருப்பார். நான் காத்துக்கொண்டில்லை, பட் இந்த பாட்டு பிடிக்கும், அதால் பாடுறேன். ஸோ கெஸ் பண்ணுங்க.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டம் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
1: இவ்வளோ சின்ன குயில் உங்களுக்கு பாட்டு நல்ல ரொம்ப இதா இருக்கு. அண்ணாவும் நல்லா பாடுறாரு, நல்லா பாடுங்க.
2: நன்றி.
3: இணைந்து வாழ்த்துவதற்கு நன்றி. இவர்களுக்கு வந்து
1: எங்களோட பஃபலோ ப்ரேயர் குரூப் சார்பாக சித்தியாவுக்கு எங்களை ஆழ்ந்த இது ப்ரேயர் பண்றோம். நாங்க இப்ப நல்லா பாடணும் என்று சொல்லி.
3: நன்றி நன்றி நன்றி. இணைந்ததுக்கு
1: வாழ்த்துக்கள்.
2: அடுத்த நேயர்
4: சந்திரன். அருமையான பாடல்கள் மெலிய சித்தியா, நல்ல குரல் பலமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல அவருடைய அபிநயம் எனக்கு பிடித்துக் கொண்டிருந்தது. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பாடல் நான் நினைக்கின்றேன், இந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு என்ற பாடல் என்று நினைக்கின்றேன்.
3: நாங்கள்
4: நினைக்கிறோம் 20 வருடத்துக்கு மேலமா நாங்கள் திருச்சி போடுறோம். ஆனா சீத்தியாக்கு அவ அம்மா அப்பா தான் போடணும்னு குறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி. 20 வருடம்.
3: நன்றி நன்றி. இணைந்ததுக்கு நன்றி
2: நன்றி.
3: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் பிரபா. வணக்கம் கீர்த்திகா. நான் ராதாந்த பெரியம்மா கதைக்கிறேன்.
3: வணக்கம.
2: வணக்கம்.
5: நல்லா படிக்கிறீங்க, நீங்க முதலும் படிச்சிருக்கிறீங்க. எனக்கு ராதா சொல்லிட்டான்னு எனக்கு தெரியும். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனான் அப்பா சொன்ன அப்படி இந்த பிரபா படிக்கிறாண்டு. இவ ஃபர்ஸ்ட் டைம் இவ நான் பாட்டு படிக்கிற கேட்கிறேன். எனிவேஸ் ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க. உங்களுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே
3: நன்றி. ஆல் தி வே பஃபலோல இருந்து இங்க வந்திருக்கறா என்னோட பாடுறதுக்காண்டி.
5: ஓகே ஓகே. கீர்த்திகா நல்லா படிக்கிறீங்க. நன்றி. வணக்கம்.
3: நன்றி. இணைந்து வாழ்த்தியதுக்கு நன்றி.
5: வணக்கம்.
3: சரி இப்போ
6: வணக்கம். நான் இதயன். இருவரும்
3: வணக்கம்.
6: நன்றாக பாடுகிறீர்கள். சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது, கேட்க அருமையா இருக்குது பாடங்கள்.
3: அப்ப டிவிஐ டிவிஐ டெக்னிக்கல் டீமுக்கு தான் நான் நன்றி போக வேண்டும்.
6: வித்யாஸ்மாய் நல்லா இருக்குது. ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நேற்று அடுத்த பாடல் வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி
3: பாப்போம். இன்னொரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிடும். கெஸ் பண்ணதுக்கு நன்றி. ஓகே ஸோ நாங்கள் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் போகலாம். ரைட்டா? ஒரு இடம் போயிடாதீங்க, டக்குன்னு போய் ஒரு தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி வந்துடுங்க. இன்னும் 2 நிமிஷம் டப்புன்னு போயிடும், நாங்கள் ரெடி ஆயிடும் அதுக்குள்ள. ஓகேயா?
7: உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப்பர்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டம் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
7: 416-245-6555. ரவி நடராஜா.
8: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
9: Cash Point, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: வெல்கம் பேக் டு மியூசிக் கனெக்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணுவீங்க, சிலவளைய லைன் கிடைக்காமல் இருக்கும், என்கேஜ் டோன் வரும், ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி வாழ்த்தி கொண்டிருக்கணும். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, ஆனால் நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க, நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா லைன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் நிறைய பேர் கால் பண்ணினோம், ஸோ அதால் தான் சில வழியில் உங்களுக்கு லைன் கிடைக்காமல் இருக்கும். பட் கீப் ட்ரைங். அடுத்த பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஆள் கண்டுபிடிச்சார் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த பாட்டுக்கு வருவோம், சரியா?

0: ஓகே, கொள்ளர் அணைத்துக் கொள்வோமா?
1: அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம், நீங்கள் லைன்ல இருக்கிறீங்கள், பேசுங்கோ. வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
2: நான் நியூயார்க் ரோச்செஸ்டர்ல இருந்து விஜயன் கலைக்கிறேன். சேத்தியார்
0: ரோச்செஸ்டர்ல இருந்து விஜயன், உங்களுக்கு தெரிஞ்சாக்கல
1: அண்ணா.
0: உங்களோட அண்ணா, ஓகே. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க தங்கச்சி எப்படி பாடுறான்னு. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், நான் அருவி
1: வணக்கம்.
0: போன்ல பார்த்து பேசுங்க கண்ணா. நீங்க கதைக்கலாம், போன்ல தான் நிக்கிறீங்க, கதையுங்க, போன கேட்டு கதையுங்க.
3: வணக்கம், நான் அருவி கதைக்கிறேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வெரி நைஸ். நான் காட்டு கொடுக்கிறேன். நான் தேனா கதைக்கிறேன். எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது. We will keep listening to your songs.
1: நன்றி ஜீனா மற்றும் அருவி.
0: இப்படியே நீங்க தமிழ்ல கதையுங்க, சரியா? வணக்கம், அடுத்த நேர இணைப்பு. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம், நான் நியூயார்க்ல இருந்து திருமதி கிருபா பிள்ளை பேசுறேன். பிரபா, உங்களை எனக்கு பல நீண்ட காலமாக புலம்பெயர் தமிழர்கள்ல பிரபல்யமானவர் என்று தெரியும். உங்களுக்கு என்னுடைய மகள் சரண்யா பிள்ளை, தாமிராண்ட பெரியம்மா உங்களுக்கு தெரியும்
0: நினைக்கிறேன்.
4: வளர்ந்து வர்ற கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கிற அந்த முறைக்கு மிக்க மிக்க நன்றி. மற்றும் சீர்த்திகாண்ட அழகிய குரல் தினம் தினம் மெருகேறி வருகின்றது. சிறு வயதிலிருந்து இப்போ இளமங்கையாக மேடைகளில் நட்சத்திரம் போல ஜொலிப்பதை உளமாற ரசித்துக் கொண்டு இருக்கின்றேன். சீத்திகா இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தை. எத்தனையோ சவால்களை தாண்டித்தான் இவ்வளவு சிறப்பாக பாடுவதற்கு அவருடைய ஆர்வம், முயற்சி, திறமை மிக முழு காரணம். பாடும் பொழுது ஒரு கவன சிதறல் இல்லை. பெரியவர்கள், பெற்றவர், ஆசிரியர் பேச்சை அப்படியே உள்வாங்கும் சிறப்பான ஒரு இயல்பு சீத்திகாவுக்கு இருக்கின்றது. அவருடைய முதலாவது இசை ஆசிரியை என்பதில் நான் உளமாற மகிழ்ந்து நிற்கின்றேன்.
0: நல்ல வடிவாங்கள், நல்ல விஷயம்.
4: ஓ, நன்றி. மேலும் இசை நுணுக்கங்களை கற்று வளர வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி அமைகின்றேன்.
0: அவர்களை மெருகேற்றி கொண்டு வரைக்கல, இப்படி செய்யக்கல, நீங்க கால் பண்ணி வாழ்த்துறன்றது மிக மிக முக்கியமான விஷயம். சோ, இணைந்ததுக்கு நன்றி.
4: இந்த ஊர்ல பிள்ளைகள் வந்து இவ்வளவு ஆர்வமா எல்லாம் செய்யறதுக்கு வந்து பெற்றோரும் உதவ வேணும். அதில் அவளுடைய அம்மாவையும் நான் இதில் சிறப்பாக சொல்ல வேண்டும். அவள் எந்த இடத்துலையும் அந்த பிள்ளைக்கு அவள் விரும்பினபடி எல்லா இதுகளையும் செய்து அவள் அதை செய்து கொடுத்து கொண்டு வாரது, அதுவும் ஒரு பெரிய ஒரு
0: கொடுப்பனை.
4: அன்றைக்கு போய் சுத்தி போடுங்கோ, மிக நன்றாக இருக்கிறது. நன்றி பிரபா,
0: உங்களுக்கு நன்றி. இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: ஹலோ, என் பேரு ஷெல்டன், நான் பஃபலோ வந்து பேசுறேன்.
0: உங்களுக்கு
5: சீத்தி அக்கா, உங்களோட பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீங்க நல்லா பாடுறீங்க.
1: நன்றி.
0: தொடர்ந்து
5: ஆல் தி பெஸ்ட்.
0: தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. நன்றி அழைத்ததுக்கு. காலர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த பாட்டுக்கு போயிட்டு நாங்கள் வரலாம். அது ஓகே.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.
2: ஹலோ, கேக்குதா? ஹலோ,
3: கதைங்க நீங்க எங்களுக்கு.
2: நியூயார்க்ல இருந்து சியாமண்ணா ஷாலினி அக்கா கதைக்கிறோம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் சும்மா இருக்கிறோம். நீங்க கூட நிகழ்ச்சி நாள் பார்த்து கொண்டிருக்கோம். அருமையா இருக்குது, ரெண்டு பேரும் நல்லா செய்யறீங்க.
0: நன்றி,
3: நன்றி.
2: அந்த ரெண்டு பாடல்கள் போடுறீங்க, அது ஒன்று ஈரமான ரோஜாவே, மற்றது வந்து ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால், கரெக்டா?
3: பாட்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அடுத்த பாடல் ஒரு குழுல வரும், இன்னொரு பாட்டு அதுக்கு பிறகு வரும். ஸோ நீங்க நினைச்ச சரியா இல்லையான்னு கொஞ்சத்தால தெரியும், பாருங்க.
2: சரி, ஓகே ஓகே ஓகே. நிகழ்ச்சி அருமையா இருக்குது.
3: நன்றி, நன்றி, நன்றி. இணைந்ததற்கு நன்றி. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம், வணக்கம். நீங்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் பஃபலோல இருந்து ஜனனி கதைக்கிறேன்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சித்தி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க?
4: நலமா இருக்கிறோம். உங்கள்ட்ட ரெண்டு பேரோட பாட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது உங்களோட வளர்ச்சி. நீங்க மிகவும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வாசன் மாமா உங்களுக்கு வாழ்த்து சொல்லிச்சனர். உங்களோட அழைப்புல இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தவர், அவரால் அழைப்பை ஏற்க முடியவில்லை.
3: உங்களை போல நிறைய பேர் கால் பண்ணி வெயிட்டிங்ல இருக்கிறபடியால் எல்லாருக்கும் லைன் கிடைக்குது. எல்லோருக்கும் நன்றி.
4: நீங்களும் நல்லா செய்து கொண்டிருக்கீங்களா?
5: நாங்களும் நல்லா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக. இருவரும் மிக சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். வானொலிக்கு இந்த நிகழ்ச்சியில பாடாத பாடல் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
3: இணைந்து எங்களை வாழ்த்தியதற்கு மிகவும் நன்றி.
5: அது எங்கட கடமை, நன்றி. நாங்க நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்ல வேண்டும். நன்றி,
3: தேங்க்யூ, தேங்க்யூ. இணைந்ததுக்கு நன்றி.
0: அடுத்த நேயர்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: நீங்க யார் கலக்கா?
6: சத்திகா.
3: வணக்கம், உங்களோட பேரை சொல்லிட்டு.
6: என் பேர் வடிவாம்பல், நான் மிஸ்ஸாகால இருந்து கதைக்கிறேன்.
3: வடிவாம்பல், வணக்கம்.
0: வணக்கம்.
6: ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க பிரபா, உங்களே தெரியும். உங்களுக்கு நீங்க குவாலிஃபைட் பர்சன், அவங்க சொல்றது கொண்டுமே இல்லை. ஆனா சத்திகா, இவ்வளவுல நீங்க இந்த வயதுலயே இப்படியே பாடுறீங்களேம்மா, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு.
3: நிச்சயமா, நிச்சயமா.
0: நன்றி.
6: நல்ல அருமையான குரல் உங்களுக்கு. அதே நேரம் நீங்க தெரிவு செய்த பாட்டுகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஒரு காலம் பாடாத பாட்டுகள் எல்லாம் புதுசா வந்திருக்கு. ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி பாடுறீங்க, அதான் முதலாவது. உங்களை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நீங்க தொடர்ந்து பாடுங்க.
3: அதுதான் எங்களோட நோக்கம், கேட்பவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த நிகழ்வு. ஸோ நாங்கள் பாடுறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரம் கேட்குறவர்களுக்கும் இருக்க வேண்டும். ஸோ மிகவும் நன்றி, இணைந்து எங்களை வாத்தியதுக்கு நன்றி. இந்த ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இன்னும் லைனில் நிற்கிறீங்கள், தயவுசெய்து நில்லுங்கோ, நாங்கள் அடுத்த பாடல் எப்போ போகிறோம். ஸோ அடுத்த பாட்டு இந்த இந்த டிவியில் வர்ற இப்போ இந்த க்ளூ வந்து, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, அதுதான் அந்த க்ளூ. ஸோ கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதை நீங்கள் அடுத்த 7ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் இப்படி நிறைய கேள்விகள் வரும், உங்களுக்கு ப்ரைஸ் மணி இருக்கும். ஸோ இதோ உங்களுக்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். ஸோ இதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ப்ரைஸ் வின் பண்ணலாம் 7ஆம் தேதி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2409.

0: இந்த பாட்டு எனக்கு நல்ல பிடிச்ச ஒரு பாட்டு, என்னண்டு இந்த பாட்டை நானும் நீங்களும் சேர்ந்து பாடலாம்னு யோசிக்கலாம். ஓகே, இந்த இடங்களில் ஜாயின் பண்ணலாம்னு மனசுக்கு தோணிச்சு. ஹோப்ஃபுல்லி கேட்டவர் எல்லாருக்கும் பிடித்திருக்கோம்னு நம்புறேன். நேர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் அழைப்பு. வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பஃபலோல இருந்து விஜயன் கலைக்கிறேன்.
2: வணக்கம்
1: சித்தி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
1: நான் நல்லா சுகமா இருக்கிறேன். எங்கட பஃபலோன்ற சின்ன குயில் என அழைக்கப்படும் சித்திகா மிகவும் சிறப்பாக நல்ல நல்ல பாடல்களை எங்களுக்கு தந்த வண்ணம் உள்ள, மேலும் உங்களது இசைப்பயணம் மிகவும் சிறப்பாக வளரவும் உங்களது இசைப்பயணம் தொடரவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றோம். மற்றும் உங்களது முயற்சிக்கு தொடர்ந்தியாக இருக்கின்ற உங்களது அம்மா மற்றும் அப்பா அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் மிக்க நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னவெனில், ஒரு பிள்ளைகளின் வளர்ச்சி வந்து எங்களது பெற்றோர்களின் தான் தாங்கி இருக்கிறது. அவர்களுடைய முயற்சி தான் இன்றைக்கு இந்த சீத்திகா எனும் செல்லக்கோயில் சீத்திகா அவர்கள் இவ்வளவு திறமையாகவும் இவ்வளவு உலகம் முழுதும் தெரிந்து வரும் ஒரு மிக சிறந்த ஒரு பாடகியாகவும் வெளிவர எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி நிற்கின்றோம். அண்ணா வணக்கம். அண்ணா, உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. இணைந்து அவரை வாழ்த்தியதற்கு மிகவும் நன்றி. என்ற வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நன்றி வாழ்த்து தான் முக்கியம். நன்றி. ஸோ அடுத்த பாட்டுக்கான க்ளூம் அங்கே வந்துட்டு ஸ்க்ரீனில், யாரோ ஒரு கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி இருக்கு. பட் தொடர்ந்து கெஸ் பண்ணுங்க. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். நான் பிராம்ப்டன்ல இருந்து கனிஷா கலைக்கிறேன்.
0: ஓ ஹாய் கனிஷா.
2: வணக்கம்.
3: ரெண்டு பேரும் நல்ல வடிவா பாடுறீங்க. அண்ட் பிரவாங்கல லைக் கனகாலம் எனக்கு தெரியும். அண்ட் சீர்த்திகா சூப்பரா பாடுறீங்க. அவங்களோட வாய்ஸ் நல்ல வடிவா இருக்கு. அண்ட் சீர்த்திகாவை ஒரு 5-6 வருஷமா எனக்கு தெரியும் ஆன்லைன்ல. அண்ட் இப்பதான் ரீசெண்டி நாங்க நேர்ல மீட் பண்ணினாங்க. அண்ட் உங்களோட சாங் செலக்ஷன் ரெண்டு பேர்ட்ட சாங் செலக்ஷன் சூப்பரா இருக்கு. அண்ட் நாங்க பார்த்துக்கொண்டே இருக்கிறோம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. இணைந்து வாழ்த்தியதற்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்க. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: நான் மஞ்சண்டி கதைக்கிறேன். நல்லா பாடுறீங்க கீர்த்திகா. உங்களுக்கு என்ன தெரியுமாடா, சர்மீன் பிரியந்தன் மாமி கதைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
4: ஓ நல்லா பாடுறீங்களம்மா, நல்ல குரல், நல்ல சதிசா எங்கட மருமகன் நல்லா பாடுறீங்களடா, சந்தோஷம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாழுங்க.
0: தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நன்றி. சரி ஓகே, நாங்க இப்ப அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இப்படியே போனா நாங்க நிறைய ஓகே அந்த பாட்டை பற்றி சொல்லிடுறீங்களா? ஒரு காதல் தேவதை.
2: இந்த பாட்டு வந்து ஒரு காதல் தேவதை.
0: நேரில் வந்தால்
2: நேரில் வந்து பூமியில் சாரி
0: பூமியில் வந்தால் சரியா தான் இருந்துச்சு. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். எனக்கு பிடிச்ச பாட்டு இது. கார்த்திக் அண்ட் ரேவதி எனக்கு பிடிச்ச ஒரு நடிகையோட.

0: நேயரின் எப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் தவராஜ் அழைக்கிறேன்.
0: வணக்கம். அங்க உங்களோட கோல காணையில என்று பார்த்தேன்.
1: நிறைய பஃபலோ கோல்கள் வந்ததால விடுவோம் என்று யோசிச்சேன். அவர்கள் நிறைய மிஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அவர்களுக்குரிய ஆள் இனி நாங்கள் அதுல தலையிடக்கூடாது. இருந்தாலும் எனக்கு அந்த கோல் வந்தது மிகவும் அருள். இன்றைய இரவை இனிய இசையால் ஒளி தரும் பிரபா கீர்த்திகா இருவருக்கும் இனிய வணக்கங்கள். இருள் சூழ்ந்த இவ்விரவு தான் முழு நிலவுக்கு அழகு தருவது போல வறண்டு போயிருக்கும் உங்கள் மனதிற்கு நீங்கள் தரும் நல்ல இசைகள் தான் பெரும் மகிழ்வை தருகின்றன என்பதே நிதர்சனமான உண்மையும் கூட. கீர்த்திகா, முதல் தடவை இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் இனிய இசையால் என்ற இன்றைய நாளை சிறப்பு முத்திரையை பதித்த நாளாக அமைத்து விட்டீர்கள். உங்களை வாழ்த்திய உங்களில் ரசிகர்கள் எங்களை மிகவும் மகிழ்வித்து விட்டார்கள். அதுபோல உங்களை முதல் நாள் பார்த்த பொழுது உங்கள் சாபரோ முத்தவழியில் நான் பார்த்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். அங்கு பார்த்தபோது உங்கள் பாட்டு கேட்டு சொக்கி போனேன் என்று உங்கள் இதையை கேட்டு நெகிழ்ந்து விட்டேன். நீங்கள் அந்த அளவுக்கு இந்த இசையில் நல்லாக வளர்ந்து உங்கள் வாழ்வும் நல்ல இசையோடு சிறக்க வாழ்த்துவதோடு அதோடு இன்று பிளவா என்ற எங்கள் கனடா தமிழ் இசை பெரும் விருட்சம் நிலத்திலும் புலத்திலும் நீண்ட காலம் இசையோடு விளையாடும் உறவாகவும் இவ்விசைக்காக தனது வாழ்வியலில் பெரும் பகுதியை முழு மனதுடன் அர்ப்பணித்து வாழ்வதோடு கனடாவிலும் வேறு நாடுகளிலும் இளம் கலைஞர்களை பல மேடைகளில் இசை நிகழ்வுகளுக்கு உள்வாங்கி அவர்களின் இசை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து என்றும் இருந்து வருவது எங்கள் பிறவாக நாங்கள் காடும் கண்கூடமாகும். உங்களை பற்றி நிறைய சொல்லலாம் என்றாலும் அதற்கான நேரமும் இதுவல்ல. எத்தனையோ குத்தல்கள் குமுறல்கள் குதறல்கள் வரும்போதெல்லாம் உங்கள் இசை பணி நேரிய திசையில் சென்றுமே சிறப்பாக தொடர்வது எமக்கும் எமது சமூகத்திற்கும் பெருமை தரும் விடயமாக உள்ளது. உங்கள் இருவனதும் இந்த இசை ஆற்றல் மேலும் பல பரிமாணங்களுடன் உயர்வு பெற இறைவனை வேண்டுவதோடும் சிறப்பு வாழ்த்துக்களுடன் கூறி எங்களுக்கு இந்த நிகழ்வை தரும் டிவியை செய்யமாருக்கு வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
0: நன்றி நன்றி. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ரெண்டு பேருக்கும் இத்தேவை இது கட்டாயம். அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் சனாக்கி ரெஸ்டாரண்ட்ல இருந்து கலக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரபாகரன் மற்றும் சீர்திகா. ஸோ சண்டிபேட்டை பார்த்த டைம்ல போன்ல வெயிட் பண்ண கேட்க உண்மையா ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல கேட்டமா இருந்தது. பட் சீர்திகாவை நான் கொஞ்ச காலமா தெரியும். சீர்திகா அமெரிக்கால இருந்து வந்தவங்க ஒரு கியூஎஸ் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் டைம் சிங்காரவன் எல்லாம் பாடுங்க. ஐம் எ பிக் ஃபேன். பட் இன்னும் ஒரு முத்த வழியில் எல்லாம் போய் பார்த்தேன். ஸோ ரெண்டு பேரும் நல்லா செய்றீங்க. சீர்திகா அந்த வளர்ச்சி வந்து ஒரு ஒரு ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை தான் நான் பாக்குறேன். ஏன்னா கடந்த வருடங்கள்ல சீர்த்தியாவுக்கு மேடை கிடைக்காம இருந்த காலங்கள் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த வருஷம் சீர்த்திகா கட்டாயம் வேணும் என்று சொல்லி இந்த முத்த வழியில ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் சீர்த்தியாவை அவங்களோட தேப்பந்த மினக்கட்டு அமெரிக்கால நீங்க புணர்ந்து அதை அந்த அந்த பிள்ளையை வளர்க்கறதும் அந்த பிள்ளையோட தமிழ் உச்சரிப்புகளும் வந்து உண்மையா இங்க இங்க இருக்கிற ஒரு பிள்ளை கூட அதெல்லாம் கதைக்கிறத ஒரு பிரபலம் அந்த உச்சரிப்புல பாடுறது ஒரு பெரிய விஷயம். சோ சீர்த்தியாக்கு வாழ்த்துக்கள். அதோட பிரபான உங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. ரெண்டு பேரும் வளர்ந்து வரணும் என்றது எங்கட கனவு. எதிர்காலத்துல நீங்க சூப்பர் சிங்கர் அல்லது ஒரு சீ தமிழ்ல பாடணும் என்றதான் இந்த கனவு. சோ அதுக்கேற்ற வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம்.
3: அபர்ணா கதைக்கிறேன். பிரபானா சீர்த்திகா மிகவும் நன்றா இருக்கிறது. உங்களோட ரெண்டு வீட்ட பாட்டு நானும் ஃபுல்லா கேட்டுனா எந்த மகள் வர்ணிகா அவன் கதைக்க விஷ் பண்ண போறான் கதைக்க போறான்
4: நான் வர்ணிகா பேசுகின்றேன். நீங்கள் நன்றாக பாடினீர்கள்.
0: நீங்க நல்லா பேசுறீங்க. நான் தொடர்ந்து
3: உண்மையா அந்த எனக்கு சம்டைம் ரேடியோல நேர கிட்ட மாதிரி இருந்தது. ஒரு காதல் கடிதம் கடைசியா பாடின பாட்டெல்லாம் வெரி நைஸ். சீர்த்திகாண்ட வாய்ஸ் வந்து மெஸ்மரைசிங். வெரி நைஸ். போத் ஆஃப் யூ சிங் ரியலி கிரேட்.

0: தேங்க் யூ,
1: தேங்க் யூ,
0: தேங்க் யூ,
2: நன்றி.
0: இணைந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கும் நன்றி.
2: அடுத்த நேயர்
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: ஹலோ, ஹலோ, நான் ராஜஸ்தான்ல இருந்து சொரூபன் கதைக்கிறேன்.
0: வணக்கம் சொரூபன்.
3: வணக்கம், வணக்கம் சீர்த்திகா, இருவரும் நன்றாக பாடியுள்ளீர்கள்.
2: நன்றி.
3: சிரிப்போடு பூத்திடும் பூவே, சிறகோடு பறந்திடும் பறவையே, கனவெல்லாம் நனவாகட்டும், கவலைகள் எல்லாம் மறையட்டும், அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திடட்டும், ஆயிரம் வெற்றிகள் உன்னை தேடட்டும், வாழ்க்கை பாதை இனிதாகட்டும், வானம் போல உயர்ந்து வாழ்ந்திடுவீர்.
0: நன்றி, நன்றி. இந்த நேரம்
3: சொரூபன், சொரூபன் தர்சி ராஜஸ்தான்ல இருந்து. தெரியும் தானே சீத்தியா?
2: தெரியும்.
3: சொரூபன்,
0: அவருடைய
3: பாடல் இப்பதான் நான் கேட்கிறேன், நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: ஹாய் சீர்த்திகா, அண்ட் பிரபா அங்கோ, நான் கிருத்திகா
0: கதைக்கிறேன்.
4: நல்ல ஹெட் பாட்டுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஈரமான ரோஜாவே எல்லாம் நல்லா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் வாய்ஸ்ல.
0: தேங்க்யூ. வணக்கம்.
4: நன்றி.
0: ஓகே, ஸோ நிறைய பேர் இன்னும் லைனில் இருக்கிறீங்கன்னு தெரியும். சாரி, எங்களால் எல்லாட்ட தொலைபேசியும் எடுக்க முடியவில்லை. ஸோ எங்களுக்கு பாட்டுகளும் தண்டு நாங்கள் கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இணைந்திருந்து எங்களை வாழ்த்தி எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இறுதி பாடலுக்கு செல்லத்துக்கு முதல்ல நன்றியை சொல்லிடுவோமா எல்லாருக்கும்? ஸோ இதில் முதல்ல வந்து நான் டிவிஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய நன்றி சொல்லணும். ஏண்டா எங்கள் போன்ற கலைஞர்கள் இப்படி கொண்டு வந்து உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு மிகவும் நன்றி. இது கிட்டத்தட்ட 5 வருஷமாக நடந்துகிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுண்ட சக்ஸஸ்ன்ற பாயிண்ட் வந்து நீங்கள் தான் இன்றைக்கி. பிகாஸ் அங்கேருந்து ஒரு ஆளை தேடி பிடிச்சிருக்கணும், இங்கே வந்திருக்கிறீங்க நீங்கள் டேக்கில் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. ஃபேஸ்புக் ஃபோன் பண்ணி எங்களை வாழ்த்தின விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சித்திகா நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணும்ன்றது?
2: பிரபா மாமா சொன்ன மாதிரி தான், டிவிஐ மேடைக்கும் சிஎம்ஆர் ரேடியோக்கும் நன்றி. மற்றது அழைத்த ஆக்கள் அனைவருக்கும் நன்றி. ஃபேஸ்புக்கில் கமெண்ட் எல்லாம் போடுற ஆக்களுக்கும் நன்றி. மற்றது பிரபா மாமாக்கும் பெரிய நன்றி.
0: ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் பெப்பியம்னு சொல்ல மெலடியும் சரியாக இந்த பாட்டோட முடிப்போம். ஸோ இது ராஜசார் பாடின ஒரு பாடல், ராஜசாரின் சித்ரா மாம்பாடின பாடல். So let's go for that.

0: ஸோ எல்லாருக்கும் இந்த நேரம் நாங்கள் ரெண்டு பேருமே நன்றி சொல்லிக்கொள்கிறோம். அதுக்கு முதல்ல வர்ற கிழமை வந்து 7ஆம் தேதி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் எ ஸ்பெஷல் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி, ஏன்னா டிவியோட 25வது வருஷம். ஸோ அதில் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடக்கப்போகுது, ஸ்பெஷல் போட்டிகள் நடக்கப்போகுது, இதே மியூசிக் கனெக்ட்ஸ் பட் வித் போட்டி நீங்கள் வென் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இணைஞ்சு எங்களுக்கு இன்றைக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கும் ஆதரவு கொடுங்க. மறுபடியும் எல்லோருக்கும் மிகவும் நன்றி. இவ்வளோ நேரம் நாங்கள் பாடி நாங்கள் தான் அதை கேட்டதுக்கு மிகவும் நன்றி. ஸோ வளமை போல் 8 மணிக்கு டியூஸ்டே வர 7ஆம் தேதி மியூசிக் கனெக்ட்ஸ் நடக்கும், ஆனால் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாகுங்கோ, நானும் அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களோட நன்றி ஏதாவது சொல்லணுமெண்ட சொல்லிவிடுங்க மறுபடியும் இருக்க.
1: அனைவருக்கும் நன்றி பார்த்ததுக்கு. இது ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் மெட்டது ரேடியோலையும் கேட்டதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்களான ஜெயா, தேவகுமார், ரமேஷ், காசிநாதனுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏசியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயோ காய்கறியை நறுக்கி கழுவு.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: Everything okay, no problem and dinam.
2: Bar kalam closing that adikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute, closing.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

கடை அவ வந்ததனால.

0: ஆவி.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்டிங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
4: 416-746-27.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 2-2-1-7-7-5.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
8: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி. சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சஹாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
10: 416-700-2222. 416-700-2222.
11: J.CA.
10: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
10: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
12: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9545 8 9701 4165.
13: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 33. கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
5: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
4: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா Jewelers.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24 முதல் September 6 வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ? சுறாவளி காத்து

0: வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: நீயாட்டெல்லாம் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222 J.CA. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
2: அனைவருக்குமான
1: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-6-5-6-7-2-0-0.
2: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: போடா.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே
3: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 1600 மிட்லண்ட் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600. 416-759-2600.

listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: Halo. Rusuh.
1: Hai. Berhenti ya. Ada silent, Pak.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4761-4765-4661.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

சோ சொல்லு சொல்லு கப்பல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head to head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சில் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: 416-834-2266
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உங்களுக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம், நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும்
5: பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169999.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 4169902462. குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உலகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 4167002222 j.ca.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 9054176069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
11: Working for you.
10: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
11: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24th தேதி முதல் September 6th தேதி வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600 00.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
6: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3000 முதல் 5000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar khlamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
6: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
6: சரி சரி.

குடிச்சிட்டான். ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6-7-6-7-2.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-2745.

Ladies and gentlemen,

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் பீசிங்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரியும்?

0: உலகிடும் முதல் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமான காரங்களா,
1: ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு.
2: அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: காசு வேணும் இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிண்டன், சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
8: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA கிரெடிட்.
11: வெயில மழையில நிற்கும் சாமி, எங்க வேர்வ துளியில நனைஞ்ச சாமி, கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட காட்டு.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் ஸ்டார்ட் பீசிங்.

0: கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
10: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
11: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
10: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: எப்பா நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
1: சுறாவளி காத்துல போற பாத்து கடல போல கூட்டம் சாவுனா கொண்டாட்டம் அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி.

0: வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638,
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638,
4: 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700-2222-J.CA.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
7: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th to September 6th. அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணும் கேட்டேன், சொல்லிட்டேன்.
2: தெரிஞ்சிட்டா அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சுயமார் தமிழேஷ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று செப்டம்பர் மாதம் 2026 புதன்கிழமை மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறு விதமான சுயம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்க போகின்றோம். இன்று 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம், 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சிகளில் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு நேர்கள் உங்களது இன்னிசை தேர்வு நிகழ்ச்சி. இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பாடல்களிலிருந்து வினாக்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். இன்னிசை தேர்வு நிகழ்ச்சி எப்படி இடம்பெறும் என்றால், இன்றைய நிகழ்ச்சியிலே பாடல்கள் ஒளிபரப்பாகும். அந்த பாடல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: யாழ்ப்பாணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 41வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் தாவடியில் நடைபெற்றது. நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக இலங்கையை பூராகவும் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருகோணமலை மற்றும் கந்தளாய் நகரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவர கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் 12ஆம் தேதி தமிழ் அரசியல் கட்சிகள் இணைந்து அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்றைய தினம் திருகோணமலைக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க திரு கோணேஸ்வரம் கோயிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற 15ஆம் தேதி முதல் வியாபாரிகள் இருப்பு வைக்கக்கூடிய சீனியின் அளவு 2000 குவிண்டலாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆகஸ்ட் மாதத்தில் UPI பரிவர்த்தனை 30 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது. சென்னையில் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் வகையில் பெருநிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி மூலம் முதல்கட்டமாக 11 இடங்களில் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்படவுள்ளன. ஒன்டாரியோவில் அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட கட்டாய பணப்பிணை முறி விதிகள் நீதிபதி தடை உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மொழிச்சட்டங்களுக்கு இணங்கும் வகையில் இனி வாக்காளர் தகவல்களை பிரெஞ்சு மொழியில் மட்டுமே அனுப்ப உள்ளதாக எலெக்ஷன்ஸ் கியூபெக் அறிவித்திருக்கின்றது. நாணயமாற்று வீத கணக்கீடுகளில் ஏற்பட்ட பிழைகள் உட்பட்ட காரணங்களினால் பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கம் தனது இயற்கை எரிவாயு வருவாய் குறித்த கணிப்பை 5 நிதியாண்டுகளில் சுமார் 1.46 பில்லியன் டாலர் அளவுக்கு மிகைப்படுத்தி காட்டியிருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். தெற்கு ஈரானின் ஹோமோஸ்கான் மாகாணத்தில் உள்ள குஹைடாக் என்ற இடத்தில் இடம்பெற்ற திருமண விழாவின் போது அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே அண்மையில் இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து இன்று மசகு எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. இதில் பிரெண்ட் ரக கச்சாய் எண்ணெய் எதிர்கால ஒப்பந்த விலை 87 சென்ட்கள் அல்லது 0.92% அதிகரித்து 95 டாலர் 52 சதங்களாக உயர்ந்திருக்கின்றது. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றை ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைத்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் பல எதிரி படையினர் கொல்லப்பட்டதாகவும் அந்த தளத்தில் உள்ள வசதிகள் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் குசேஸ்தான் மாகாணத்தில் உள்ள 3 இடங்களில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: தமிழ் எச்டியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு இடிமின்னல் புயலுக்கான எச்சரிக்கை, செம்மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. தற்போது வானம் மிக மிக கூட்டங்களுடன் காணப்படுவதை பார்ப்பீர்கள். கடும் மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. டொரண்டோ பெரும்பாகம் முழுவதும் மிக கடும் வெப்ப மழைவீழ்ச்சி நிலவிக் கொண்டிருக்கின்ற அதேவேளை மிக கடுமையான இடிமின்னல் புயலுக்கான வாய்ப்புகளும் ஆங்காங்கே தென்படுவதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது செம்மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நேர்கள் அதற்கேற்ற வகையில் உங்களது நடமாட்டங்கள், நாளாந்த நடவடிக்கைகள் என்பவற்றில் ஈடுபடுமாறும் கேட்கப்படுகின்றார்கள். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 21 செல்சியஸாக நிலவுகின்றது. மழைப்பொழிவு டொரண்டோ பாகம் முழுவதும் கடும் மழைப்பொழிவு நிலவிய வண்ணம் இருக்கின்றது. இரவு பொழுது வெப்பநிலை 20 வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. இரவிலும் மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதேவேளை நாளை 3 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 27 இரவு பொழுது வெப்பநிலை 17 நிலவ இருக்கின்றது. நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை இப்பொழுது முதல் கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, நேர்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியிலும் எங்களது பாடல்களில் இருந்து வினாக்கள் என்று கேட்கப் போகின்றோம். பாடல்கள் கொண்டிருவோம். அந்த பாடல்கள் இந்த வினாக்கள் அந்த நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து வளமை போல் நீள்பதில் சொல் நிகழ்ச்சி. நீள்பதில் சொல் நிகழ்ச்சியில் இன்று இளம் பிள்ளைகளும் இணைந்து கொள்ளலாம். குறிப்பாக பாடசாலை மாணவர்களும் இன்றைய நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியவர்கள் முதல் பாடசாலை மாணவர்கள் வரை அனைவருக்குமான வினாக்களாக இன்றைய வினாக இருக்கும். குறிப்பாக அச்சுறுத்தக்கூடிய வானிலை நெருங்கினால் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும், கடுமையான மின்னல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், மேலும் உருவாகும் எந்தொரு இடியுடன் கூடிய மழையாலும் சூறாவளிகளும் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஏதாவது அச்சுறுத்தலுக்குரிய வானிலை நெருங்கினால் பாதுகாப்பான இடங்களை நாடுமாறு கேட்கப்படுகின்றார்கள். அதேவேளை கடுமையான மின்னல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மின்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நேரங்களில் உங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குறிப்பிடப்படுகின்றது. மேலும் உருவாகும் எந்த ஒரு இடியுடன் கூடிய மழையாலும் சூறாவளிகளும் ஆங்காங்கே சிறிய மினி சூறாவளிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் இந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை குறிப்பிடுகின்றது. நேரம் 5:09. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள
3: இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: ஆமாம் நேர்களே, இப்போது வந்த ஒரு வானிலை எச்சரிக்கை தொடர்பான ஒரு செய்தியையும் வழங்குகிறோம். உங்களது கைத்தொலைபேசியிலும் வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது திடீரென்று கடுமையான ஒரு தண்டர்ஸ்டோம், இடிமின்னல் புயல் மழை தொடர்பான சமிச்சைகள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் உங்களது பேஸ்மெண்ட்டுக்கோ அல்லது உங்களது உள் ரூம் அறைகளுக்குள்ளோ நீங்கள் பாதுகாப்பை தேடுமாறு சொல்லப்படுகின்றது. சில வேளைகளில் கடும் காற்றின் காரணமாக உங்களது இல்லங்களில் வீட்டின் கூரைகள் தூக்கிச் செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. சில இடங்களில் அவ்வாறான வானிலை முன்னெச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கின்றது. அந்த வானிலை முன்னெச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நேர்கள் உங்களது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இப்போது டொரண்டோ பெரும்பாகத்தில் மிக கடுமையான இடிமின்னல் புயல் மழை தாக்கங்கள் இடம்பெறக்கூடும் என்ற மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கின்றது. அதுவும் புயலுக்கான எச்சரிக்கையாக இந்த ரெட் அலர்ட் சிவப்பெச்சரிக்கை இப்போது விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீர்கள் சிவப்பெச்சரிக்கையினை கவனத்தில் கொண்டு கடும் புயலுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பான இடங்களை தேடிக்கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றார்கள். கடுமையாகத்தான் இருக்கிறது விளையாட்டல்ல. பொதுவாக இயற்கையுடன் நாங்கள் பொதுவாக மோதக்கூடாது. இயற்கை எந்த வேளையிலும் எதையும் செய்யும் என்பது நாம் கண்ட உண்மை.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதி கழிக்கும், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நிலம் மதி, நன்றி. நீங்கள் நிலமா?
1: ஓ நான் நிலம்.
0: என்ன உங்களோட இடம் எல்லாம் கடும் மலையா? இப்பவே 9 மணி மாதிரி இருக்கு.
1: என்ன? ஆமா அப்படித்தான்
0: இருக்கு. ஓ விட்பிலையும் கடும் மழை. எல்லா இடம் தான் டொரண்டோ பெரும்பாக முழுவதும் தான் கடும் மழை காற்று, அதை விட இடிமின்னல் என்று சொல்லி கொஞ்சம் அபாயமே தான் இருக்குது. இப்போ புயலுக்கான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. புயல் மழையாகத்தான் அது. என்ன சொன்னீங்க?
1: இல்லை, இங்கே கொஞ்சம் இடிமின்னல் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் இருக்குது.
0: அதான் சரியான பாதுகாப்பான இடத்தை தேடுமாறு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. நாங்கள் அதை இலக்கியம் செய்யலாது, மெழுகவாக தான் இருக்கணும்.
1: என்ன
0: பாடல் மதி?
1: பாட்டு வேதம் படத்துல இருந்து மலைக்காட்டு வந்து தமிழ் பேசுது.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மதி.
1: நன்றி.

0: அந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரது குரல்களில் வேதம் திரைப்படத்திலிருந்து மதி விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:19 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: மாலை வணக்கம் சாரா. மலையுடன் மாலை வணக்கம்.
0: மலையுடன் கூடிய மாலை வணக்கம். உங்களுக்கு முடித்தாகட்டும். எப்படி இருக்கு மலை?
1: எங்கட ஏரியால அந்த அந்த சொன்ன மாதிரி நல்ல புயலோட காற்றோட சொல்ல முடியல. பயமா இருக்கு. என்னடா அந்த சத்தம், இடி மின்னல், புயல், போனையும் பயந்து தூர வச்சிருக்கு.
0: சாரா நீங்கள்
1: மின்னல் சத்தம் காத்து எல்லாம் பறந்துடும்.
0: நகரது இல்ல.
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப இயற்கையின் சீற்றத்தை கண்டோம்.
0: ஒரு ஒரு கடும் அலர்ட் கொடுத்துருக்காங்க.
1: ஆமா ஆமா, நாங்களும் இயற்கைக்கு அநியாயம் பண்றோம் அல்ல, அதனால அதுதான் பிரதிபலம் தான்.
0: இயற்கை தந்த வேலையை செய்து நாங்கள் எங்கட வேலையை செய்யறோம், அவ்வளவுதான்.
1: இயற்கையும் பாதுகாக்கணும். நாங்க அப்பதான் இந்த இயற்கை சீற்றங்கள் இருந்து நாம் பாதுகாக்கிறோம், நம்மை நாம் பாதுகாக்கிறோம்.
0: இந்த பாடல் சாரா
1: குசி பாடத்துல மேகம்
0: கருத்து தானே இருக்குது.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.

0: அந்த பாடல் குசி திரைப்படத்தில் ஹரிணி குரலில் சாரா விருப்பத்தில் பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 5:28 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். நேர்களது விருப்ப பாடல்கள் 6 வரை தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இடம்பெறும் 7:00 to 8:00 இன்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை இடம்பெற காத்திருக்கின்றது. பாடல்கள் கொண்டுவருவோம். அந்த பாடல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தரக்கூடிய நேரமாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக வானிலை தொடர்பான அவசர எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அதை அலட்சியம் செய்யக்கூடாது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் நேர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். பொதுவாக இந்த வானிலை எச்சரிக்கைகளை அலட்சியம் செய்கின்ற நிலைமைகள் பலரிடம் இருக்கின்றது. ஆனால் அப்படி அலட்சியம் செய்யக்கூடிய வானிலை நிலைமை அல்ல. வாகனமெல்லாம் மிக மெதுவாகத்தான் நகருகின்றன. அதைவிட காற்றுக்கள் பல இடங்களில் மிக கடுமையாக வீசுகின்றது என்று பல நேயர்களும் இப்போது சொல்லிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலைமைகளையெல்லாம் கவனத்தில் கொண்டு தேவையற்ற விதங்களில் வெளியில் நடமாடுவதை நாம் தவிர்த்து கொள்வது மற்றும் இயன்றளவு பாதுகாப்பான இடங்களை, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற போது, கடும் சுழல் காற்றுகள் வீசுகின்ற போது பாதுகாப்பான இடங்களை தேடிக்கொள்வது மிக முக்கியம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த
1: வணக்கம்
0: வணக்கம் பாருங்கள்.
1: தொடர்ந்து
0: ஆனந்தம் பெறட்டும். நல்லது,
1: நன்றி.
0: கனடாவின் சுற்றுச்சூழல் அமைப்பு தொடர்ச்சியாக டொரண்டோவுக்கு சிவப்பு நிலை கடுமையான இடியுடன் கூடிய புயல் மழை எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அந்த எச்சரிக்கையில் கூட்டாட்சி வானிலை ஆய்வு நிறுவனம் மிகவும் அபாயகரமான ஒரு கடுமையான இடியுடன் கூடிய புயல் மாலை 5 பிளாக் கிரீக் பயோனியர் வில்லேஜ் பகுதியில் நிலை கொண்டிருந்ததாகவும் அது 40 வேகத்தில் தென்கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடுகின்றது. சேதத்தை ஏற்படுத்தும் பலத்த காற்று, டென்னிஸ் பந்தளவு வரையிலான ஆலங்கட்டி மழை மற்றும் மிக கனமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லியிருக்கின்றது. ஜிடிஏயின் மெட்ட பகுதிகளுக்கு ஒரேஞ்ச் நிலை கடுமையான இடியுடன் கூடிய புயல் கண்காணிப்பு நடைமுறையில் இருக்கின்றது. நாசகாரமான பலத்த காற்று, கோல்ஃப் பந்து முதல் டென்னிஸ் பந்தளவு வரையிலான ஆலங்கட்டி மழை மற்றும் மிக கனமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு தொடர்பாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் பயன்பாட்டு சேவைகள் துண்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும், கூரைகள், வேலிகள், மென்மையான தங்குமிடங்கள் அல்லது மரங்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் பார்வைத்திறனில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்படலாம் என்றும், பெரிய ஆலங்கட்டி மழையால் குறிப்பிடத்தக்க சேதம் மற்றும் காயம் ஏற்படலாம் என்றும், காயம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. சிஎன்இ இன்று புதன்கிழமை பிற்பகல் வெளிப்புற நிகழ்ச்சிகளையும் அனைத்து உயரமான சவாரிகளையும் சிறிது நேரம் நிறுத்தியிருந்தது என்பதையும், ஆனால் பின்னர் அனைத்து வெளிப்புற நடவடிக்கைகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அறிவிக்கின்றார்கள்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்.
3: வணக்கம், நான் சுதன்.
2: சுதன் வணக்கம்.
3: நீந்தி கொண்டிருக்க
2: வெள்ளமா
3: ரோட்ல இப்படி வெள்ளம்? நான் வானத்தோடய தெரியறேன்னா எனக்கு இது புதுசா கிடக்குது. வெள்ளங்கள்
2: பகுதி பகுதியா வெள்ளம் வந்துடுது. நாங்கள் வெள்ளம் பெற மாட்டேன்.
3: ஆனா இப்ப நின்றுட்டு நினைச்சன் முழுதா நின்றுட்டுதாண்டு. இப்ப திருப்பி ஒரு தூரலொண்ட தொடங்கி இருக்குது. உங்கள்ட்ட கேட்க நினைச்சா, நான் படிச்சாரெல்லாம் மறந்து போச்சு. இந்த எங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று, வடகு பருவக்காற்று என்ற மாதிரி இங்க என்னண்டு இருக்கிறது தெரியல.
2: இங்க இல்ல பருவக்காற்றுகள் வந்து சுதன் வெப்ப வெளிய நாடுகள்லாம் பருவக்காற்று. முனைவில இருந்து வர்ற குளிர்ந்த காற்றும் வெப்ப வலயத்திலிருந்து வர்ற வெப்ப காற்றும் சந்திக்க இங்க ஒரு ஒரு மலை ஒன்று, மேற்காவுகை மாதிரி ஒரு மலை ஒன்று வரும். இடைவெப்ப வலய
3: முனை எனக்கு மற்ற வேலை முடிஞ்சது 12 மணிக்கு மேல. அப்ப எனக்கு விளங்கிட்டது, இனி நான் வீட்டை போனா எழும்பி வர்றது சாத்தியம் இல்லையான்னு வாகனத்துல நல்ல வடிவா சரிச்சு புள்ள நல்ல வீட்டுல இருந்து படுத்துட்டு இருந்தா போல பார்த்தா வாகனத்தை தூக்குற மாதிரி ஒரு அடியோ பிடி ஆட்டிக்குது வாகனத்தை. என்னன்ட்டு பார்த்தா, ஓகே இனி கொஞ்ச நேரத்துல நான் வாகனத்தை பிளேன் மாதிரி போதாக வேண்டிட்டு பார்த்து கொண்டு வந்தேன் விட்டுட்டு இப்பதான் எழுப்பி திரும்ப வேலை தொடங்கியிருக்கேன்.
2: எந்த இடத்துல சொன்னா கேக்குறாக்களுக்கு கொஞ்சம் இன்னும் கூட தெளிவா.
3: காப்ரோவில் நான் இப்ப நிக்கிற இடம் வந்து மார்க்கமன் லோரன்ஸ் ஏரியா. மழை விட்டுட்டது என்று நம்பினான். இப்ப திருப்பி அதே அடி அடிக்குது.

0: அதே மழை திரும்ப வருது, அலர்ட் என்றா அடி அடியண்டா அடிச்சு கொண்டே இருக்குது,
1: அலர்ட் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆமா,
0: அப்ப இப்ப இந்த இது சாரல் இல்ல, சாரலை விட கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஆனா இருந்தாலும் நாங்கள் அதை என்ஜாய் பண்றோம் தானே தெரு தெருவா. எனக்கு நீங்க எல்லாம் இந்த அலர்ட் சொல்லிக்கல, எனக்கு இந்த பயங்கர பக்கி ஒருத்தரும் வெளியில போகாதங்க கொண்டா நான் அங்கதான் வெளியில எந்த தொழில் இருக்கும். பயங்கர குளிர் வெளியில போகாதங்க கொண்டாலும் எந்த தொழில் அங்கதான் பயங்கர மழை என்றாலும் அதுதான் அதுதான் உழைப்பங்கள்
1: சொல்லி போட்டு நாங்களும் வெளியில போறதுதான் உள்ளுக்க வர்றதுதான்.
0: சரி சரி, இது வாரத்தோடயே தொழிலே வெளியிலேயே நிக்கிறது என்ற நிலைமை அப்படியே போகுது. அப்ப என்ஜாய் பண்ணுவோம் தென்மேற்கு பருவக்காற்று சாரல் என்று. அதுல சாரல், அதுல சாரல், இது புயல் பாப்பம்.
1: சரி, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து பண்ணமைக்கு நல்ல தகவல். நேர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து அவ்வாறான தகவல்களை தருகும் போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு ஒரு மேலதிக தகவல்களாக அமையும். இதேவேளை கனடாவில் பிரபல சிக்கன் பர்கர் தயாரிப்புகள் அவசரமாக திரும்பி பெறப்படுகின்ற செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே பர்கர் பிரியர்கள் கொஞ்சம் காதல் விழுத்திக் கொள்ளுங்கள். கனடாவில் வீட்மையாகும் பிரபல கம்ப்ளிமெண்ட்ஸ் பிராண்டின் சிக்கன் பர்கர்கள் அதன் உற்பத்தியாளரான லெட்வெட்டர் ஃபுட்ஸ் ஆகஸ்ட் 27 அன்று அவசரமாக திரும்பி பெற்றுள்ளது. முட்டை ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கனேடிய உணவு ஆய்வு முகவர் நிறுவனம் இந்த சம்பவத்தை கிளாஸ் 2 வகுப்பு 2 திரும்ப பெறுதலாக பதிவிட்டிருக்கின்றது.

0: இந்த பாடல் கருத்தம்மா திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா ஆகியோரது குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல். சுதன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:48 நேர்கள். சுயமார் தமிழ் எஸ்டியின் மாலை நேர தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற ஏ ஆர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம். ஓ வணக்கம் வசதாயு.
0: இது சொல்லுங்க.
1: ஓ நான் இதுக்கு இப்படிதான் ஒரு இதை நான் பார்த்ததில்லை. 43 வருஷம் கண்டாவில் நான் பார்த்ததே இல்லை. 83 வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம் கேட்கலாம். சுதனம் கடைக்கு நான் அப்போ எல்லாம் எங்களுக்கு சொல்ல ஆக்களும் இல்லை ஒன்றும் இல்லை. இதுக்கால நடந்துதான் எல்லா சுதனங்களும் ஜெயித்தது இருக்கிறோம். ஜெயிச்சதுக்கு இருந்தாலும் என்ன இந்த மழையை பார்த்தது என்னை கொஞ்சம் வா மழையே சக்கல எடுத்தா பார்த்தேன் உண்மையாக இப்படி இப்படி ஒன்று நான் காணவே இல்லை என் லைஃப்ல 43 இயர்ஸ் இங்கே இந்த ஐநவசி லைக் தி ஆனபடியே இந்த பாட்டை ஆதி படத்தில் இருக்கு. நன்றி
0: நன்றி நன்றி. இது நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மாசன். நான் மதன் நினைக்கிறேன். நலமா இருங்கானே.
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்க நலமா?
2: ஐயா நல்லா மோசியா இருக்கின்றோம். புன்னகையுடன் இருக்கின்றோம். புன்னகையுடன் புதன்கிழமை மாலை வணக்கங்கள் உங்களுக்கு.
0: நன்றி. உங்களுக்கு மாலை வணக்கங்கள்.
2: நான் இந்த பாடலை கேட்போம். கண்விழி என்பது அந்த பாடலை கேட்போம்.
0: கண்விழி என்பது.
2: ஆமா. கண்விழி என்பது கட்டளையிட்டது வாழ்வே நீதான் வா.
0: உள்ளுக்க இருக்கிறபடியே ஓகேயா இருக்கு. நிறைய கொஞ்சம் நத்தை வேகத்தில் ஊர்ந்து ஊர்ந்துதான் வந்தோம்.
3: நான் உழைக்கிறேன். கொஞ்சம் நல்ல மழை பிறகு
0: புது படம் எல்லாம் கொண்டு வாரீங்கள். ஒரு வரம்
3: நல்லா இருந்தா
0: நல்ல
3: விஷயம்.
0: புது பாட்டோட வர்றது நல்ல. நன்றி நன்றி. வந்தா நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். பவான் சொல்லுங்கள். நலம் நன்றி. நீங்க நலமா? நாங்கள் இங்க நீங்கள் என்ன உங்க சொகுசா இருப்பீர்கள்? நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
0: நல்ல நலம். நீங்கள் எப்படி?
4: நான் நலமா உத்தியாகமா உங்களை நேற்றே கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களோட தெரியலே ஒரு பாடல் ஒன்று போட்டு. நன்றி.
0: வைர மாளிகை பாடல் வச்சிருப்போம் என்ன? நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த ஒன்றமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: ஒண்ணுமே தெரியல அப்படி மழை. ஆனா வந்து சேர்ந்தாச்சு
0: ஒத்தியடி பாதையில இருந்து செப்பு கூடம் தூக்கி போற
5: இயேசுதாசும் வானவியராம் படித்து பாடல்
0: தூக்கி போற பாடல் ஒழிக்கும். நன்றி சத்யா நிகழ்ச்சியில் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கமா ஏசியாவில் கொஞ்சம் அது பெய்து மழை
0: எல்லாரும் சுதன் அதைத்தான் வந்து கேட்டேன். தென்மேற் பருவக்காற்று மழை மாறி கிடக்கண்டு
6: எங்களை இலங்கை ஸ்ரீலங்கா அந்த தாய்லாந்து போன நாடுல பெய்யும் மழை அந்த மழை மாதிரி அடிக்குது ஏசியாவில் அங்க பக்கம்.
0: செப்டம்பர் மாதம் இலங்கையில அந்த நல்ல கணிப்பு தவம்ல கதைப்பியல் இந்த செப்டம்பர் மாதங்கள்ல இலங்கை இந்தியா நாடுகள்ல இந்த தென்மேற்கு பருவ பேச்சு காட்டு மழை முடிஞ்சு ஒரு மேற்காவுக மழை ஒன்று தொடங்கும். அந்த மழை இடிமின்னலுடன் கூடிய புயல் மழையா இருக்கும். சரியா சொன்னீங்க.
6: கோயில் கேணியிலாம் முட்டும் அதுக்கெல்லாம் நாங்கள் விழுந்து நீங்கிறோம். இந்த பாட்டுக்கு அம்மா பூந்தாளிரா அட ரிமேக்ஸ் போட்டுருக்கோம். பூந்தாளிரா அட அந்த பாட்டு.
0: நன்றி. நன்றி. ஆமா, பல நேர்கள் இணைகின்ற அந்த உங்களது அந்த இணைவுக்கு நன்றிகள். நீங்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை எங்களது நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற மணித்தியாலத்தில் உங்களை நாங்கள் நிகழ்ச்சிகளில் இணைத்துக் கொள்வோம். நேரம் இப்போது சரியாக 5:55. நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற உங்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரம்.
7: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111. 6473278111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
7: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 6478-9120.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444. 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தில் மழைப்பொழிவு சற்று ஓய்ந்திருப்பதாக தெரிகின்றது. சுதன் ஒரு தகவலுடன் இணைப்பது போல் தெரிகிறது, என்ன தகவல் என்று பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். நான் அப்ப சொல்லிக்கல ஒன்ன மறந்துட்டேன். எல்லாத்துக்களையும் நாங்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு பாக்குறது. நான் கேம்பிங் போய் கனகாலம், இப்ப முந்தி ஒவ்வொரு வருஷமும் போறது, இந்த கனகாலம் கேம்பிங் போயிடல. இன்றைக்கு அந்த கேம்பிங் அனுபவம், அந்த கேம்பு டென்ட்டுக்குள்ள படுத்துருக்கேக்குள்ள மழை பெய்தது என்றா நல்லா சந்தோஷமா இருக்கும். அந்த நேரடியா மழை நேய நாங்கள் நேரை சந்திச்சு அதோட நித்திர ஓடுறது. அப்ப இன்றைக்கு அந்த 12 மணில இருந்து 5 மணி வரை நித்திர ஓடலேக்குள்ள மழையை கண்ணா முடிச்சு பார்க்க கண்ண அந்த வாரத்துல எல்லாம் டொண்டு மழை விழுந்து கொண்டிருக்கும். சுத்த வர கண்ணாடிக்கலால மழை தெரியும். அப்படியே திரும்பி கண்ணை மூடிட்டு நித்திர ஓடல. அந்த கேம்பிங் அனுபவம் திருப்பி கிடைச்சிது. அது அப்ப சேர்த்து சொல்லி இருக்கணும், மறந்துட்டு அதை பயந்து கொள்வோம் வந்துறேன். நன்றி.
0: நேரம் 5:59. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி அவலி நியூஸ். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் 2வது கட்ட வளர்ச்சிப் பணிகளில் பல்வேறு முறைகேடுகளும் குறைபாடுகளும் காணப்படுவதாக துறைமுகத்தின் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற துறைமுக பொறியாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டத்தின் 2வது கட்ட பணிகள் 2020-22 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு 2025 ஜனவரி 3 தேதி அளவில் நிறைவடைந்திருந்த போதிலும் மேலும் 1.5 ஆண்டுகள் கடந்தாலும் இதனை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்துடன் இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை தொடர்பில் பாரிய சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இதனிடையே இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு இதுவரை நிலையான பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்றும் அமைச்சரவை அனுமதியின்றி 3 முறை திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் சில கொடுப்பனவுகள் ரகசியமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் துறைமுக அதிகார சபையின் அனுமதியின்றி கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தின் உயர் டிப்ளோமா கற்கை நெறி மாணவர் ஒருவர் பரீட்சை முறைகேடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட கால விரயம் மற்றும் பாதிப்புகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நுகேகுட மாவட்ட நீதிபதி ஆர் என் என் ராஜபக்சவின் உத்தரவுக்கமைய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர், பீடாதிபதி, திணைக்களத் தலைவர் மற்றும் விரிவுரையாளர்கள் உட்பட 8 பேருக்கு எதிர்வரும் செப்டம்பர் 10 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கற்கை நெறியின் சில பாடங்களில் சித்தியடையவில்லை என அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் எந்தவித மீள்பரீட்சையுமின்றி பின்னர் எவ்வாறு சித்தியடைந்ததாக மாற்றப்பட்டனர் என்பது தொடர்பில் நீதிபதி கேள்வி எழுப்பியிருப்பதோடு இதுகுறித்த விளக்கங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். பரீட்சை வினைத்தாள் கசிவு, முறையற்ற புள்ளியிடல் மற்றும் கையூட்டல் கோரியமை போன்ற குற்றச்சாட்டுகளை மனுதாரர் முன்வைத்திருக்கின்றார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்தும் நோக்கில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று முதல் நாளை வரை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கின்றார். இந்த பயணத்தின்போது ஐக்கிய அரபு அமீரத்தின் மனிதவளங்கள் மற்றும் அமீரமயமாக்கல் துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அப்துல் மனத் அல் அவர் ஆகியோரை அவர் சந்திக்கின்றார். இதேவேளை இன்று துபாயில் நடைபெறுகின்ற ஸ்ரீலங்கா பியோன் யுவர் ட்ரீம்ஸ் என்ற இலங்கையின் சுற்றுலா மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை எடுத்துக்காட்டும் விளம்பர நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் தானி பின் அகமது அல் சேதியுடன் இணைந்து அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரட்னவிடம் இரத்த மாதிரியை பெற்று டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிடக் கோரிய மனுவை நிராகரித்திருக்கின்ற கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உத்தரவிடுவதற்கு போதுமான காரணங்கள் முன்வைக்கப்படவில்லை என தெரிவித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் குறித்த கோரிக்கையை நிராகரித்திருந்தது. விமானி ரசிகா செவ்வந்தி இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்ததோடு தனது குழந்தையின் தந்தை சாமிக்க கருணாரட்ன என கோரி நீதிமன்றம் அது தொடர்பில் அறிவிப்பொன்றை வழங்க வேண்டுமென்று கோரியிருந்தார். மேலும் கருணாரட்னவை குழந்தையின் தந்தையாக குறிப்பிட்டு பிறப்புச் சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கூறினார். 2023 காலப்பகுதியில் தமக்கும் கருணாரட்னவுக்கும் இடையில் உறவு இருந்ததாகவும் தான் கர்ப்பமடைந்த பின்னர் அவர் குழந்தையின் தந்தை என்பதனை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் ரசிகா செவ்வந்தி தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் சாமிக்க கருணாரட்ன இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக மறுத்திருப்பதோடு டிஎன்ஏ பரிசோதனைக்காக இரத்த மாதிரி வழங்குவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவால் செய்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீடு தொடர்பில் கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்தில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேசம் கண்டக் நதியில் நேபாளத்தில் இருந்து அடித்துச் செல்லப்பட்ட நேபாளத்தைச் சேர்ந்த 5 உடல்கள் மீட்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வால்மீகி நகரில் உள்ள கண்டக் அணையில் இருந்து 150,200 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் குஷிநகர் மாவட்டத்தில் உள்ள கண்டக் நதியில் நேபாளத்தைச் சேர்ந்த 2 மற்றும் 3 உடல்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இஸ்ரோ அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான ESO-05 என்ற ராக்கெட் மூலம் செப்டம்பர் 4 அதிகாலை 2:55 விண்ணில் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஏவ இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. GSAT-1V இஸ்ரோ தயாரித்திருக்கின்ற அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV-F-17 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவிநிலை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் வெள்ளப்புயல் போன்ற இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கண்காணிக்கவும் விரைவாக மீட்புப் பணிகளை திட்டமிடவும் இது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புவியை படமெடுக்கும் இந்த செயற்கைக்கோள் இந்தியாவுக்கு பூமியின் ஒரு தனித்துவமான காட்சியை கொடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கோஷி ஆற்றில் கிடைக்கும் வழக்கத்திற்கு மாறான மீன்களை சாப்பிட வேண்டாம் என்று பீகார் அரசு தனது மாநில மக்களை அறிவுறுத்தியிருக்கின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக பீகாரில் பாயும் கோஷி மற்றும் கண்டக் ஆறுகளில் வழக்கத்திற்கு மாறான மற்றும் புதிய வகையான மீன்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த மீன்களை பிடித்து சாப்பிடவோ விற்கவோ அல்லது வாங்கவோ வேண்டாம் என்று பீகார் மாநிலத்தின் கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் மாநில மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோஷி ஆற்றின் வெள்ள நீரில் சமீபத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இந்த புதிய வகை மீன்களை சாப்பிட்ட சிலர் திடீரென நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவசர எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் வெள்ளநீர் வெவ்வேறு பகுதிகளை கடந்து வருவதனால் சாக்கடை கழிவுகள், இறந்த விலங்குகளின் உடல்கள் மற்றும் ஏனைய அசுத்தங்களோடு இந்த மீன்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்றும் இதனால் அவற்றில் ஆபத்தான பாக்டீரியா மற்றும் வைரஸ், பூஞ்சை போன்ற நோய் தொற்று கிருமிகள் பரவியிருக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
3: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

தமிழ் ஹெச்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நேர்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான தகவல்களுடன் நாங்கள் நேர்களை இணைக்க சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நேர்கள் பல்வேறு விதமான இடிமின்னல் புயல் மழை தொடர்பான சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள். அந்த சந்தேகத்துக்கு முதலிலே நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சந்தேகத்துடன் இருக்கக்கூடாது என்ற வகையில் அது தொடர்பான ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். அதைத் தொடர்ந்து பிரதி வியாழந்தோறும் நாங்கள் பேசுகின்ற தேடலும் தெளிவும் தருகின்ற அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியில் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் டொனால்ட் ரம்பரை தொடர் இனி வரும் காலங்களில் புதன்கிழமைகளில் இடம்பெறும். புதன்கிழமைகளில் மாலை வேளைகளில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வியாழக்கிழமைகளில் பல்வேறு தொடர்கள் இருப்பதனால் நேர காலம் என்பது மிக கடுமையாக இருக்கின்றது. ஆகவே வரும் வாரத்திலிருந்து இந்த வாரத்திலிருந்து புதன்கிழமைகளில் அமெரிக்க தொடர் இடம்பெற இருக்கின்றது. அதேவேளை இன்றைய புதன்கிழமை தோறும் பிரதி புதன் தோறும் விளையாட்டு தகவல்கள், இதைவிட ஊர்களின் பெயர்கள் அதன் காரணங்கள், ஊர்களின் பெயர்களும் அதன் காரணங்களும் என்ற தலைப்பில், அது உள்ளூராக இருக்கும், வெளியூராக இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம், அப்படியான அந்த பேர் காரணங்கள் தொடர்பான ஒரு சின்ன தகவல் களஞ்சியமாக சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். மிக நல்ல பல தகவல்களை அதன் மூலம் கொண்டு வருவோம். அதைத் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளின் நேர்களும் மேலதிக தகவல்களை தருவார்கள் என்று நம்புகின்றோம் என்ற வகையில் சுவாரஸ்யம் மிக்க நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்று இன்னொரு புதிய நிகழ்ச்சி 7:00 to 8:00 வரை பாடல் கொண்டு வருவோம். பாடல்களிலிருந்து வினாக்கள் இடம்பெறும். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.

பொதுவாக நேர்களது பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பதனால் இன்று சுதன் ஒரு கேள்வி கேட்டார். எங்களது ஊரிலே இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் வடகில் பருவ பீச்சு காற்று, தென்மேல் பருவ பீச்சு காற்று போன்ற பருவக்காற்றுக்கள் ஏன் கனடாவில் கிடைப்பதில்லை, அது தொடர்பான புயல் மலையா இது இந்த மலை என்று ஒரு வினாவை கேட்டிருந்தார். ஆனால் கனடாவை பொறுத்தவரையில், கனடாவில் பருவக்காற்று மலைகளை பொறுத்தவரையில் பருவக்காற்று மலைகள் வெப்பவலய நாடுகளில் தான் இடம்பெறும். ஏனைய நாடுகளில் பருவக்காற்று மலைகள் வீசுவதில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அது நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஒரு சின்ன விடயத்தை சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். மத்திய கோட்டை காற்றுகள் கடந்து வீசுகின்ற போதுதான் திசை மாறி வீசக்கூடும். அதை மனதில் வையுங்கள். மத்திய கோட்டை கடந்து வீசுகின்ற போதுதான் பூமியின் மேற்பரப்பில் வீசுகின்ற காற்றுகள் திசை மாறி வீசும். ஏன் காற்றுகள் வீசுகின்றன என்று கேட்டால், காற்றுகள் ஒரு தாளமுக்க மையம் உருவானால் அந்த வெற்றிடத்தை நோக்கி உயரமுக்கத்திலிருந்து வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வழி நகருகின்ற போது அது காற்றாக மாறுகிறது. வழியின் அசைவு தான் காற்று என்று சொல்லப்படுகின்றது. இந்த காற்று வீசுவதற்கான அடிப்படை காரணம் தாளமுக்க உயரமுக்க வேறுபாடு. ஒரு பள்ளத்தில் நீங்கள் உயரத்திலிருந்து தண்ணியை விட்டால் பள்ளம் நோக்கி செல்லும், அதற்கு புவியீர்ப்பு விசை காரணம். இதே தன்மை காற்றுக்கும் இருக்கின்றது. காற்றில் பூமியின் மேற்பரப்பில் பொதுவாக பள்ளங்கள் உருவாகும், அதை தாளமுக்கம் என்று சொல்வார்கள். ஏன் அந்த பள்ளங்கள் உருவாகின்றது என்றால், பொதுவாக கடும் வெப்பத்தின் காரணமாக பூமியின் மேற்பரப்பில் உள்ள காற்றுக்கள் விரிவடைந்து மேலெழுகின்ற போது அதில் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை என்றப்ப அருகில் உள்ள காற்றுக்கள் மிக வேகமாக ஓடி வரும். அது பெரும்பாலும் உயரத்தை இருந்து வருகின்ற காற்றுகள் அல்லது அந்த வெற்றிடத்தை நிரப்ப வருகின்ற காற்றுகள் பெரும்பாலும் குளிர் காற்றுகளாகத்தான் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் வெப்ப காற்றுகளும் வீசு. நான் அந்த விடயத்தை பின்னர் சொல்வேன். இப்பொழுது இந்த காற்றுக்கள் இவ்வாறு வீசுகின்ற போது மத்திய கோட்டை அவை கடந்து வீசினால் அந்த காற்றுகள் பருவக்காற்றுகளாக வருமே என்றால் தென்மேல் வடகீழ் என்று அந்த திசை மாறி வீசுவதற்கு இந்த மத்திய கோட்டை கடந்து வீசுகின்ற போது கோரியோலிஸ் விசை என்று சொல்லக்கூடிய ஒரு விசை இருக்கின்றது. புவி திருப்பு விசை என்று சொல்வார்கள். அந்த புவி திருப்பு விசை காற்றுகளுக்கு அவசியம். அதன் மூலம்தான் காற்றுக்கள் திசை மாறி வீசும், பருவக்காற்றுகள் உருவாகும். இது இப்போதைக்கு போதும். பருவக்காற்றுக்கள் உருவாகுவதற்கு இந்த தாளமுக்கம், வெப்ப சலனமற்ற பகுதி, தாளமுக்கம் இதெல்லாம் உருவாகும். அதேவேளை மத்திய கோட்டை கடந்து வீச வேண்டும். எங்களது வெப்ப வெளிய நாடுகள் இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள், தென்கிழக்காசிய நாடுகள், இவற்றில் தான் இந்த பருவக்காற்றுக்கள் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் போதும். ஆஸ்திரேலியாவிலும் பருவக்காற்றிற்கு பிறகு இருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா இடை வெப்ப வெளிய நாடு தானே? அப்படி இல்லை. ஆஸ்திரேலியாவின் ஒரு அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதி வெப்ப வலயத்தில் இருக்கின்றது. அதனால் ஆஸ்திரேலியாவில் பருவ சீசனல் மொன்சூன் ரெயின், மொன்சூன் வின்ஸ் என்று அங்கும் இருக்கின்றது. கனடா போன்ற நாடுகளில் இந்த பருவக்காற்றுக்கள் இல்லை. இடைவெப்ப வலய நாடுகளில் நீங்கள் பருவக்காற்றுக்களை பார்க்க முடியாது. இப்போது பல்வேறு விதமான வானிலை எச்சரிக்கைகள் விடப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. என்ன எச்சரிக்கை என்றால், மிக முக்கியமாக நீங்கள் ஒன்டாரியோ பகுதியில் கடுமையான இடி, மின்னல், புயல், ஆலங்கட்டி மழை, சுழல் காற்றுக்கான ஆபத்து விடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க எல்லையோர பகுதிகளில் கடுமையான வெப்ப எச்சரிக்கையும், டொரண்டோ உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை, கடுமையான இடி, மின்னல், புயல், மழை எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கின்றது. பாருங்கள் வேறுபாட்டை. புயல் அல்லது சுழல் காற்று போன்ற அவசர காலங்களில் உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதமான பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. வீட்டின் அடித்தளம், பேஸ்மெண்ட் அல்லது ஜன்னல்கள் இல்லாத கீழ்த்தளத்தின் உட்புற அறைக்கு நீங்கள் ஏதாவது ஆபத்தென்றால் சென்று பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். புயல் காற்றின் வேகத்தால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதற வாய்ப்புள்ளதால் ஜன்னல் மற்றும் வெளிப்புற சுவர்களிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இடிமின்னல் அதிகமாக இருக்கும்போது கணினி, தொலைக்காட்சி போன்ற விலை உயர்ந்த மின்சார பொருட்களின் மின்சார இணைப்புகளை துண்டித்து விட வேண்டும். சுழல் காற்று எச்சரிக்கை வந்தால் கவிழ்த்து போடப்பட்ட கனமான மேஜை அடியில் அமர்ந்து உங்கள் கைகளால் தலை மற்றும் கழுத்து பகுதியை மூடிக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அதைவிட வாகனம் புயல் அல்லது சுழல் காற்றை முந்திக்கொண்டு காரை ஓட்ட முயற்சி செய்யாதீர்கள். கடும் புயல், கடும் காற்றிருந்தால் காரை நீங்கள் மெதுவாக ஓட்டிச் செல்வது மிக மிக பொருத்தமானது. உடனடியாக காரை நிறுத்திவிட்டு அருகிலுள்ள ஒரு வலுவான கட்டிடத்துக்குள் தஞ்சம் அடைவதும் மிக பொருத்தமானதாக இருக்கும். நெடுஞ்சாலை மேம்பாலங்களின்கள் காரை நிறுத்த வேண்டாம். அது காற்றின் வேகத்தை அதிகரித்து அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. காற்று வந்து காரை தூக்கிச் செல்லலாம். கட்டிடம் ஏதும் இல்லாத பட்சத்தில் சாலையோர பள்ளம் அல்லது வாய்க்கால் போன்ற தாழ்வான பகுதியில் படுத்துக்கொண்டு உங்கள் தலையை கைகளால் மூடிக்கொள்ளலாம். கடுமையான ஒரு ஆபத்து ஏற்பட்டால்
மேலும் மரங்களை தவிர்க்க வேண்டும். உயரமான மரங்கள் அல்லது மின்கம்பங்களுக்கு அடியில் ஒருபோதும் நிற்கக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டுமென்று சொல்லப்படுகின்றது. இடிச்சத்தம் கேட்டால் வீட்டுக்குள் செல்லுங்கள் என்ற விதியை நினைவில் கொள்ளுங்கள். அது மிக முக்கியம். இப்படி பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் விடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இதெல்லாம் இப்போது வெளிவந்த எச்சரிக்கை விடப்பட்ட அறிவுறுத்தல்கள். சரி, இப்பொழுது கனடாவில் இடிமின்னல் புயல் மழை எவ்வாறு உருவாகிறது? நான் சுதன் கேட்டபோது சொன்னேன், இரண்டு விதமான காற்றுக்கள் எப்போதும் கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில், குறிப்பாக அந்த ஐரோப்பிய நாடுகளில் இரண்டு விதமான காற்றுக்கள் எப்போதும் ஒன்றையொன்று சந்திப்பதற்காக இரண்டு வேறு திசைகளில் வரும். குறிப்பாக முனைவு பகுதி, ஆர்டிக் பகுதியிலிருந்து குளிரான காற்றுக்கள் வருகின்றன. கோடை காலத்தை பொறுத்தவரையில் ஆர்டிக் பகுதியிலிருந்து குளிரான காற்றுக்கள் வெப்ப வலயத்தை நோக்கி வீச தொடங்கும். அது நான் ஏற்கனவே சொன்னேன், முனைவு உயர்ந்த அமுக்கம் உள்ள பகுதி, வெப்ப வலய பிரதேசங்கள் தாளமுக்கம் உள்ள பகுதி. ஆகவே முனைவுகளில் உள்ள ஆர்டிக் பகுதிகளில் உள்ள காற்றுக்கள் மிக வேகமாக வெப்ப வலயம் உள்ள பகுதிகளை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும். அதேவேளை கோடை காலத்தில் அமெரிக்கா, மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து வெப்பமான காற்று வடக்கே கனடாவுக்கு அருகில் இருக்கும் குளிர்ந்த காற்றுடன் மோதக்கூடிய வகையில் இங்கே வரும். அதே அந்த வெப்பக்காற்று வருகின்றது என்றால், வெப்பக்காற்று பொதுவாகவே வெப்பமான பிரதேசங்களில் இருந்து கடும் வெப்பத்தின் காரணமாக அந்த இடத்திலிருந்து அது மேலெழுந்து வெப்பச்சலனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்ப உந்துதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு செயல்முறை காரணமாக முனைவு நோக்கி அது கடத்தப்படுகிறது. அவ்வாறு கடத்தப்படுகின்ற போது இந்த குளிர்காற்று என்ன செய்யும்? இந்த வெப்பக்காற்றால் மேலே உந்தி தள்ளப்படும். வருகின்ற குளிர்காற்று வெப்பக்காற்றின் மூலம் மேலே உந்தி தள்ளப்பட சென்ற குளிர்காற்று மேலே இன்னும் உயர்ந்து செல்லுகின்ற போது மேலும் குளிர்வடையும். மேலும் மாறன் மண்டலத்தில் உயரே செல்ல செல்ல குளிர்வடையும். அது காற்றாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், எதுவுமே குளிர்வடையும். மேலே உந்தி தள்ளப்படுகின்ற போது அந்த முனைவு முகப்பு என்று சொல்லக்கூடிய முனைவு காற்று குளிர்வடைந்து அது இடிமின்னல் புயல் மழையாக பொழிகிறது. மிக கடும் கருமையாக இருக்கும் வானம், நீங்கள் பார்த்தால் தெரியும். அந்தளவுக்கு கடும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பை தரும். மேகங்கள் மற்றும் மழைத்துளிகளை உருவாக்க காற்றில் ஈரப்பதம் தேவை. கீழ்மட்டத்தில் உள்ள சூடான காற்று மிக வேகமாக மேல் நோக்கி எழும்புவதற்கு ஏதுவான சூழல் வேண்டும். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மேலெழுப்பக்கூடிய குளிர்காற்று முகப்புகள் இவ்வாறு தோற்றம் பெறும். கோடையில் சூரிய வெப்பத்தால் பூமியின் மேற்பரப்பு சூடாகும். இதனால் தரைமட்டத்தில் உள்ள சூடான ஈரப்பதம் மிக்க காற்று லேசாகி வளிமண்டலத்தில் மேல் நோக்கி வேகமாக செல்லும். மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். இந்த வெப்பக்காற்று குளிர்ந்து சுருங்கி இந்த குளிர்காற்றுடன் இணைந்து இடிமின்னல் தாக்கங்களுக்கு உள்ளாகும். மேகங்கள் ஒன்றையொன்று உராய்கின்ற போதுதான் இடிமின்னல்கள் தோன்றுகின்றன. மேகங்களுக்குள் இருக்கும் பனிக்கட்டிகளும் நீர்மட்டங்களும் ஒன்றோடொன்று மோதும் போது அங்கு மின்சாரம் உருவாகிறது. இதுதான் மின்னல் மற்றும் இடியாக வெளிப்படுகின்றது. மேகங்கள் கனத்து தாங்க முடியாமல் போகும்போது பலத்த காற்று, ஆலங்கட்டி மழை, இடியுடன் கூடிய புயல் என்பனவாக மாறி அது பூமியை நோக்கி வந்தடைகின்றது. கனடாவில் உள்ள பிரேரிஸ் பகுதிகள் மற்றும் ஒன்டாரியோ மாநிலங்களில் கோடை காலத்தில் இந்த வகையான இடிமின்னல் புயல் மிக அதிகமாக பொதுவாக காணப்படும். இவ்வாறான சம்பவங்கள் மிக அதிக அளவில் இடம்பெறும். ஒன்டாரியோவில் இந்த தாக்கம் மிக அதிகமாக இருப்பதற்கு இன்னொரு விடயத்தையும் சொல்கின்றார்கள். ஒன்டாரியோவை சூழவுள்ள சுப்பீரியர் ஏரி, ஹியூரன் ஏரி, ஈரி ஏரி, ஒன்டாரியோ ஏரி, இந்த ஏரிகளின் காற்று தரைப்பகுதி வெப்பக்காற்றை சந்திக்கும் போது வளிமண்டலத்தில் மேல் நோக்கிய ஒரு விசையை உருவாக்குகின்றது. அந்த ஏரிகளும் இந்த இடிமின்னல் புயல் மழைக்கு ஏதுவாக அமைகின்றன. இப்படி பல புவியியல் கூறுகள் இதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குகின்றன. அதன் காரணமாகத்தான் ஒன்டாரியோ பிரதேசங்களில் இந்த காலப்பகுதிகளில் இடிமின்னல் புயல் மழைகள் மிக அதிகம் வீசுகின்றன. நீங்கள் கணக்க சிந்திக்க வேண்டாம் நீர்களே, முனைவிலிருந்து வருகின்ற குளிர்காற்று, மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற பகுதிகளிலிருந்த வெப்பக்காற்று, இரண்டு காற்றும் ஒன்றையொன்று சந்திக்கின்ற போது ஏற்படுகின்ற முனைவு முகப்பு, இந்த முனைவு முகப்பு குளிர்வதனால் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம்தான் இந்த இடிமின்னல் புயல் மழையாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டால்
நேர்களுக்கு இந்த மலை எவ்வாறு உருவாகின்றது என்பதற்கான தெளிவு பிறக்கும் என்று நினைக்கின்றேன். ஓரளவு ஒரு கொஞ்ச தெளிவு அல்லது கொஞ்ச சிந்தனைகள் இதன் மூலம் உருவாக்கப்பட்டிருந்தால் அது இந்த தகவலுக்கு தந்த ஒரு வெற்றியாக அமையும்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 6:24 நேர்கள் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக் கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1,000 to 1,200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: Diva Jewelers.
0: நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் அமெரிக்க அதிபர்கள் தொடர்பான தொடருடன் இணைந்திருக்கப் போகின்றோம். 2017 அமெரிக்க அரசியலிலே ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமெரிக்க ஃபர்ஸ்ட், அமெரிக்காவுக்கே முதலிடம் என்ற புதிய கொள்கை முழக்கத்துடன் பல அதிரடி நியமனங்களுடன் அவரது ஆட்சி தொடங்கியது. ஒபாமா நிர்வாகத்தின் கொள்கைகளை மாற்றி அமைப்பதுதான் இவரின் மிக பிரதானமான நோக்கமாக அமைந்திருந்தது. இவரது 2017 அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்டு டிரம்ப் முறைப்படி பதவியேற்றார். மறுநாளில் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக பெண்கள் பேரணி ஒன்று, மாபெரும் மக்கள் போராட்டம், வாஷிங்டன் உட்பட பல நகரங்களில் இடம்பெற்றது பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டுமல்ல, பதவியேற்ற சில நாட்களில் சில குறிப்பிட்ட இஸ்லாமிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு டிரம்ப் கடுமையான பயணத்தடையை விதித்திருந்தார். இந்த பயணத்தடை என்பது நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். ஆனால் முதலாவது அவரது ஆட்சி காலத்திலேயே இவ்வாறான பயணத்தடைகள் அவரால் விதிக்கப்பட்டது என்பதற்கு இந்த செய்தி நல்ல சான்று. இது நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பெரும் போராட்டங்களையும் சட்ட ரீதியான சவால்களையும் சந்தித்தது. முந்தைய ஆண்டில் காலியாக இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இடத்துக்கு குடியரசுக் கட்சியின் பழமைவாத ஆதரவாளரான நீல் கோர்சச்சை டிரம்ப் நியமிக்கின்றார். 2016 அதிபர் தேர்தலில் டிரம்ப் பிரச்சார குழுவுக்கு ரஷ்யாவுக்கும் இடையே ரகசிய தொடர்பு இருந்ததா என்பதை விசாரிக்க ராபர்ட் முல்லர் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு May 2017 நியமிக்கப்படுகிறது. இது டிரம்ப் நிர்வாகத்துக்கு பெரும் அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. December 2017 டிரம்ப் நிர்வாகத்தின் மிகப்பெரிய உள்நாட்டு பொருளாதார சாதனையான வரிகள் வேலைவாய்ப்பு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இது பொது பெரு நிறுவனங்களுக்கான வரியை 35% 21% குறைத்ததுடன் நடுத்தர மக்களுக்கு தற்காலிக வரி சலுகைகளை வழங்குகிறது. டிரம்பின் வர்த்தக சார்பு கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்பத்துறை கட்டுப்பாடு தளர்வுகளால் வால் ஸ்ட்ரீட்டின் த ஜோன்ஸ் குறியீடு 2017 முழுவதும் பலமுறை வரலாற்று உச்சத்தை தொட்டது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைப்படி ஆசிய நாடுகளுடனான டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மை வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்தும், உலகளாவிய பரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக டிரம்ப் வெளியேற்றுகிறார். அது மட்டுமல்ல, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தொடர் ஏவுகணை சோதனைகளால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் உச்சத்தை எட்டியது. அது மட்டுமல்ல, ஜிம் ஹிம் ஜாங் உன்னை லிட்டில் ராக்கெட் மேன் என்று ட்ரம்ப் விமர்சித்தார். மேலும் வடகொரியா மீது தாக்குதல் நடத்தினால் அது நெருப்பு ஆத்திரம் நிறைந்ததாக இருக்கும் என்று எச்சரித்தார். பல தசாப்த கால அமெரிக்க வெளியுறவு கொள்கையை மாற்றி இஸ்ரேலின் தலைநகரான ஜெருசலமை அமெரிக்க அதிகாரப்பூர்வமாக 2017 அங்கீகரிக்கின்றது. மேலும் அமெரிக்க தூதரகத்தை டெல் அவிவிலிருந்து ஜெருசலத்துக்கு மாற்ற ட்ரம்ப் உத்தரவிடுகின்றார். இது சர்வதேச அளவில் பலத்த எதிர்ப்பை கிளப்பியிருந்தது. 2017 சிரிய அரசு தனது சொந்த மக்கள் மீது நடத்திய ரசாயன ஆயுத தாக்குதலுக்கு பதிலடியாக சிரிய இராணுவம் விமானத்தளம் மீது 59 டொமாஹாக் ஏவுகணைகளை வீசி அமெரிக்கா அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
5: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக

நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். புதன்கிழமை தோறும் நாங்கள் நிகழ்ச்சிகளில் அமெரிக்க தொடரையும் மற்றும் விளையாட்டு தொடர்பான தகவல்களுடன் இன்னும் சில ஊர்களின் பெயர்கள், ஊர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் பெயர்களுடன் கூடிய ஒரு நிகழ்ச்சியுடனும் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது நாங்கள் விளையாட்டு தகவல்கள் சிலவற்றை தந்து கொண்டு நிகழ்ச்சியுடன் பயணிக்க இருக்கின்றோம். 2027 ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் மேளா ஒன்று இடம்பெற இருக்கின்றது. 2017 ஆண்களுக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி 14 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. அது 3 இடம்பெற இருப்பது நேர்கள் அறியாததல்ல. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா ஆகிய நாடுகளில் 2027 அக்டோபர் மாதம் 4 தொடக்கம் நவம்பர் 21 வரை இந்த போட்டிகள் நடைபெற காத்திருக்கின்றன. இந்த உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள், ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகள் பொதுவாக 14 போட்டியாக இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. 14 நாடுகள் இந்த போட்டியில் பங்கு பெற இருக்கின்றன. 3 இடம்பெற இருக்கின்றது. இதில் பங்கு கொள்ளுகின்ற 14 நாடுகள் பற்றிய தகவல்களை இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். மிக விரைவாக எந்த நாடுகள் பங்கு பெற இருக்கின்றன, எந்தெந்த அணிகளில் அவை இடம்பெற இருக்கின்றன, 2 பிரிக்கப்பட்டு போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. குழு ஏ, குழு பி என்று 2 அணிகள். அதில் ஒவ்வொரு அணியில், ஒவ்வொரு பிரிவிலும் இடம்பெறக்கூடிய அணிகள் பற்றிய தகவல்கள் வெகு விரைவில் வெளிவரும் என்று நம்புகின்றோம். என்ற வகையில் அந்த அணிகளின் தகவல்களை நாங்கள் வெளிவருகின்ற போது இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். மிகச்சிறந்த விளையாட்டு மைதானங்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை நடாத்தி வெற்றிகரமாக நடாத்தியது நேர்கள் அனைவருக்கும் தெரியும். என்ற வகையில் இந்த போட்டியையும் மிக சிறப்பாக நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா ஆகிய நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. 1975 இந்த போட்டிகள் ஆரம்பமானது. முதலாவது போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்றது. 2வது போட்டி 79, பிற 83, 87, 92, 96, 99, 2003, 2007, 2011, 2015, 2019, 2023, 2027 இப்போது இடம்பெற இருக்கின்றது. 2023 இந்த போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்றது நேயர்களுக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தென்னாப்பிரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 6:48 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். 2027 உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் 10 நாடுகள் ஏற்கனவே போட்டிகளுக்கு தெரிவாகியிருக்கின்றன. இன்னும் 4 நாடுகள் தெரிவாக வேண்டும். குறிப்பாக ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, சிம்பாவே மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவும் சிம்பாவேயும் போட்டியை நடத்தும் நாடுகள் என்ற வகையில் தெரிவாகியிருக்கின்றன. அதைவிட இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே தெரிவாகியிருக்கின்றன. ஓடிஐ ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளது ரேங்க், அவர்களது தரவரிசையின் அடிப்படையில் இவை தெரிவாகியிருக்கின்றன. இன்னும் 4 நாடுகள் தெரிவாக வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த 4 நாடுகளிலும் தெரிவாகுவதற்கு இப்போது நடைபெறுகின்ற போட்டிகளில் அவைகள் போட்டியிட வேண்டும். அப்படி பல நாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள், அயர்லாந்து, போட்டியை நடத்துகின்ற நமீபியா, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஐக்கிய அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இந்த போட்டியில் மோதி தமது புள்ளிப்பட்டியலில் அவர்கள் முதன்மை பெறுகின்ற முதல் 4 நாடுகளும் ஏனைய 4 நாடுகளாக இணைந்து மொத்தம் 14 நாடுகள் தெரிவாக இருக்கின்றன. நேரம் 6:49 நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன்.
1: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் பேக் டு ஸ்கூல் சேல் August 24 முதல் September 6 வரை. அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில். இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போ, 416-759-2600
2: சித்ரா செல்வநாதன்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அதை பாடல் ஒழித்து வைந்த நேரம் 6:56 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்து முறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.

நேர்களை, நாங்கள் ஊர்கள் தொடர்பான சில விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மயிலிட்டி என்ற பெயர் வந்த காரணம் பலருக்கும் தெரிந்த விடயம், சிலருக்கு தெரியாத விடயம். மயிலிட்டி பொதுவாக யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்ற, யாழ்ப்பாணத்தின் வடக்கே காணப்படுகின்ற ஒரு துறைமுக நகரம். இலங்கையில் 1980 முன்னர் இருந்த மிக முக்கியமான நவீன துறைமுகங்களில் ஒன்றாக மயிலிட்டி விளங்கியது. மயிலிட்டி பொதுவாக பேச்சு வழக்கில் பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படும். மயிலிட்டி என்றால் மயில்கள் நிறைந்த இடம் என்பதனால் அந்த பெயர் வந்தது என்று பொதுவான உங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்வார்கள். இட்டி என்றால் இருப்பிடம் அல்லது சேரி, தங்குமிடம். மயில் என்றது பறவை. முற்காலத்தில் இந்த பகுதியில் மயில்கள் மிக அதிகமாக வாழ்ந்தன என்றும், மயில்கள் அதிகம் தங்கி வாழ்ந்த இடமாக இருந்ததால் அது மயிலிட்டி என்று பெயர் பெற்றது என்று சொல்வார்கள். இதைவிட ஒரு மயிலன் என்ற ஒரு குறுநில மன்னன் இங்கு ஆண்டதாகவும், இப்பகுதியை ஒரு குறுநில மன்னன் வேட்டுவத் தலைவர் ஆண்டதாகவும், இட்டி என்பது அவனது எல்லை அல்லது வாழ்ந்த பகுதி என்றும், யாழ்ப்பாண வரலாற்று நூல்களின்படி இந்த பகுதியை மயிலன் என்ற பெயருடைய தலைவர் ஒருவன் ஆட்சி செய்துள்ளான், அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி அல்லது அவன் வாழ்ந்த இடம் என்பதால் மயிலிட்டி என்று அழைக்கப்படலாயிற்று என்று சொல்வதுகின்ற ஒரு மரபும் இருக்கின்றது. பொதுவாக மயிலிட்டி துறைமுகம் யாழ்ப்பாண குடாநாட்டின் வடகடல் பகுதியில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு பண்டைய பொருளாதார மையமாக விளங்கியிருக்கின்றது. 1980 முன்பாக இலங்கையில் ஒட்டு மொத்த கடல் உணவு மற்றும் மீன்பிடி வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதியை இந்த ஒரே ஒரு துறைமுகம் கையாண்டிருக்கின்றது. இது நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய மீன்பிடி தளமாகவும் விளங்கியிருக்கின்றது. வடகள் பருவக்காற்று வீசும் காலங்களில் கடல் கொந்தளிப்பின்றி மீனவர்கள் பாதுகாப்பாக படகுகளை இயக்கக்கூடிய மற்றும் நங்கூரமிடக்கூடிய தனித்துவம் வாய்ந்த இயற்கை அமைப்பு கொண்ட ஒரு துறைமுகம் இந்த துறைமுகம். உள்நாட்டு போருக்கு முன்பு மயிலிட்டி பகுதி உயர்தர சுறாமீன் வேட்டைக்கு, அதன் வர்த்தகத்துக்கும் உலக அளவில் புகழ் பெற்றிருந்தது. 1990 இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டு சுமார் 27 முடக்கப்பட்டு கிடந்த இந்த துறைமுகம் மக்களின் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு 2017 மீண்டும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது பல நூறு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த மூன்றாம் கட்ட நவீனமயமாக்கல் பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. பல்வேறு விதமான சிறப்புகள் வாய்ந்தது இந்த மயிலிட்டி பிரதேசம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.

0: பேங்க் ஆஃப் கனடா இந்த ஆண்டின் தனதாவது 6வது வட்டி வீத முடிவை இன்று அறிவிக்கின்றது. மேலும் பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் வட்டி வீதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என எதிர்பார்க்கின்றனர். அமெரிக்காவுடனான வரி நிச்சயமற்ற தன்மை மற்றும் உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகள் காரணமாக மத்திய வங்கி கடந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% வைத்திருக்கின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக பதட்டங்கள் இருந்தபோதிலும் பொருளாதாரம் மற்றும் தொழிலாளர் சந்தை முன்னேற்றத்தின் அறிகுறிகளை காட்டி வருகின்ற நிலையில் ஜூலை மாதத்தில் பணவீக்கம் 3% உயர்ந்திருக்கின்றது. பீச்சஸ் ஈஸ் யோக், நோர்த் வான்குவர் கபிலோனோ மற்றும் கெம்க்யூட்சி லே ஃபியட் ஆகிய தொகுதிகளில் திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற இடைத்தேர்தல் வெற்றிகள் வாக்காளர்கள் தனது அரசாங்கத்தையும் அதன் திட்டத்தையும் ஆதரிப்பதாக அறிகுறியாக கருதுவதாக பிரதமர் மாகானி தெரிவித்திருக்கின்றார். மக்கள் தமது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் என்று செப்டம்பர் 1 ஒட்டோவாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். எந்தவொரு லிபரல் கட்சி வேட்பாளரும் தத்தமது தொகுதிகளில் 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் இது கனேடியர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றனர் என்பதனையும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் தனது அரசாங்கத்தின் திட்டம் வெற்றி பெறுகின்றது என்பதையும் காட்டுவதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இந்த 3 லிபரல் கட்சி வேட்பாளர்களுக்கும் அத்துடன் தங்களை முன்னிறுத்திய அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவர்களது குழுக்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் பிரதமர் மாகானி நன்றி தெரிவித்திருக்கின்றார். நேபாளத்தில் உள்ள தனது உறவினரை பற்றியோ அல்லது அவருடன் பயணம் செய்த கனடாவைச் சேர்ந்த அவரது குடும்பத்தினர் மூவர் பற்றியோ எந்த தகவலும் கிடைக்காததால் ஒன்டாரியோவைச் சேர்ந்த பெண் ஒருவர் இது தொடர்பாக சர்வதேச உதவியை நாடியிருக்கின்றார். டொரண்டோவில் வசிக்கும் நீரல் பட்டேல் கடந்த புதன்கிழமை நேபாளத்தில் இருந்த தனது உறவினர் இஷான் பட்டேலுக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி அனுப்பியதாகவும் ஆனால் அதற்கான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். சீன எல்லையை ஒட்டிய பகுதியில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன 30 கனேடியர்களும் நிரந்தர குடியேறிகளும் அடங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கனேடியர்களுக்கு உதவும் காணாமல் போனவர்களை கண்டறியவும் நேபாளத்தில் 10 களப்பணியில் ஈடுபட்டிருப்பதாக கனேடிய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்னும் பலர் பற்றிய விவரங்கள் தெரியாத நிலையில் காணாமல் போன தங்கள் உறவினர்களின் பெயர்கள் ஏதேனும் பட்டியலில் உள்ளனவா என்று அவர் தொடர்ந்து இணையத்தில் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானை இஸ்ரேல் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் வரவிருக்கும் யூத பண்டிகைகளின் போது ஈரான் தாக்குதல் நடத்தினால் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்திருக்கின்ற பதட்டங்கள் மற்றும் பிராந்தியத்தில் மேலும் ராணுவ மோதல்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சங்களுக்கு மத்தியில் அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அளிக்கப்பட்டு விட்டது என்று அவர் வலியுறுத்தினார். ஈரான் தனது அணுசக்தி திறன்களை மீண்டும் உருவாக்க முடியாதபடி இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் இஸ்ரேலின் மேலதிக நடவடிக்கைகளை தூண்டக்கூண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காசா முனையில் நிலவும் கடுமையான பொதுச்சுவாதார நெருக்கடியானது குளிர்காலம் மற்றும் மழைக்காலத்தின் போது மேலும் மோசமடையக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. காசாவில் நீரின் தரம் கணிசமாக மோசமடைந்திருப்பதாகவும் வயிற்றுப்போக்கு கடுமையாக அதிகரித்திருப்பதாகவும் சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச அளவிலான தண்ணீரை கூட வழங்க தவறியுள்ள சூழ்நிலையில் நீரின் தரம் மற்றும் நீர் மாசுபடுதல் ஆகியவை பெரும் பிரச்சினைகளாக தொடர்வதாக தகவல்கள் கூறுகின்றன. குளிர்கால மழையினால் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு கழிவுநீரை மக்கள் தூங்கும் சமைக்கும் இடங்களுக்கும் கொண்டு சேர்த்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 முதல் 8 சுமார் 6700 நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதில் நுண்ணுயிர்களினால் ஏற்படும் மாசுபடுதல் கிட்டத்தட்ட 3 அதிகரித்துள்ளமை தெரியவந்துள்ளது. ஜனவரியில் 6% குறைவாக இருந்த மாசுபடுதல் ஆகஸ்ட் மாதத்தில் 18% அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. மார்ச் மாதத்துக்கு பிறகு கடுமையான வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் 2 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பெரும் சுகாதார பேரழிவை தடுத்து நிறுத்த இன்னும் காலம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற உலக சுகாதார அமைப்பு அதிகாரி மனிதாபிமான உதவிகள் எந்தவித தடையுமின்றி உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்க எதிரிக்கு ஈரான் மறக்க முடியாத பாடங்களை கற்பிக்கும் என்று ஈரானின் உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா முஸ்தபா கமேனி தெரிவித்திருக்கின்றார். தமது எக்ஸ் தளத்தில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ கட்டளை மற்றும் தலைவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 4 உயிரிழந்ததாகவும் ஈரானின் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பாரைனில் உள்ள ஷேக் ஈசா வான்வழி தளத்தின் மீது ஈரானிய ராணுவம் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. அமெரிக்க படைகள் தங்கியுள்ள தளங்கள் மற்றும் ரேடார் கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அதபத்து தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகச்சிறந்த சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தரவரிசையை பெற்றிருக்கின்றார். துடுப்பாட்டம், பந்துவீச்சு மற்றும் சகலதுறை வீராங்கனைக்கான தரவரிசைகளில் ஒரே நேரத்தில் தனது முதன்மை நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். மகளிர் 20-20 தரவரிசையில் அவர் துடுப்பாட்ட தரவரிசையில் 6வது இடத்தையும், சகலதுறை தரவரிசையில் 3வது இடத்தையும், பந்துவீச்சு தரவரிசையில் 33வது இடத்தையும் பெற்றிருக்கின்றார். மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் துறையின் 6வது போட்டியில் இலங்கை அணி இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கின்றது. அண்மையில் நடைபெற்ற முதல் போட்டியில் இலங்கை அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தேர்கள் CMR தமிழ் HD-யுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இது சத்யா விருப்பமா?
2: ஒன்னத்தான் எங்கே பாக்குற? ஒன்னத்தான் அட ஒன்னத்தான்

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 7:12.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் இசைப்புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இசைப்புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்கள் கொண்டு வருவோம். அந்த பாடல்களில் வினாக்கள் கேட்போம். வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இன்றைய நாளிலே கொண்டு வந்திருக்கணும். இது சிஎம்ஆரில் ஏற்கனவே ஒளிபரப்பான நிகழ்ச்சி தான், ஆனால் இந்த வேளையில் அதொரு மாற்றமாக ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். நேர்களது எதிர்பார்ப்பை பொறுத்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இடம்பெறும். ஆகவே இணைந்து நீங்கள் 8 வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். நேர்களை இப்போது ஒலிக்கின்ற பாடலுடன் 3 வினாக்களை நாங்கள் கேட்போம். அந்த 3 வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தர வேண்டும். முதலாவது வினா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், ஒலிக்கப் போகின்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதுதான் முதலாவது வினா. இரண்டாவது, ஒரு காற்று தொடர்பான ஒரு சொல்வர். இந்த பாடலை கவனமாக கேளுங்கள். காற்று தொடர்பான ஒரு சொல்வர், அந்த சொல் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். காற்றுக்கு நிகரான ஒரு சொல்வர், அந்த சொல் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். மூன்றாவது, இந்த பாடலை பாடுகின்ற பாடகர்கள் யார், இந்த பாடலை பாடுகின்ற பாடகர்கள் யார், கண்டுபிடிங்கள். பார்க்கலாம் இலகுவான வினாக்கள். தவம் விரும்பி கேட்ட பாடல்.

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 7:20 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் இஷ்டியின் இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: காசு வேணும் என்று சொல்லிட்டேன், கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
4: Everything okay, no problem andichinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
5: Chellam illa da, Selvam.
4: Chari, chari.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவெண்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: நேர்கள் இசைப்புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நிறம். இசைப்புதிர் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வினா இந்த பாடல் பூந்தளிராட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது என்று கேட்டிருந்தோம். இரண்டாவது, காட்டுக்கு நிகரான ஒரு சொல் இந்த பாடலிலே ஒரு இடத்தில் வந்திருக்கும், அந்த சொல் என்ன? மூன்றாவது, இந்த பாடலை பாடிய பாடகர்கள் யார்? இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் நேர்களது ஆதரவை பொறுத்து தொடர்ச்சியாக பிரதி புதன் தோறும் நடத்துவதற்கு இருக்கின்றோம். பார்ப்போம் நேர்கள் எந்த அளவு தூரம் இதற்கு ஆதரவு தருகின்றார்கள். நிகழ்ச்சியில் முதலாவது நேர், வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ். இது வந்து நான் வந்து ஆப் ஒர்க் ஆகல போட்டிருக்கேன். இப்போ என்ன நிகழ்ச்சி போது என்ன தெரியல, அதுதான் லைனில் இருந்தேன். பட் இருந்தாலும் இது பன்னீர் புஷ்பங்கள் படம்
0: நன்றி.
10: மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு குறுகிய காலத்தில் படியால நிகழ்ச்சி வர முடியவில்லை.
0: வெளியூருக்கு பண்ணி
10: ஐரோப்பாக்கு
0: ரெண்டு
10: வாரம். இது என்ன பன்னீர் புஷ்பங்கள் படம் பாடியவர்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. அடுத்தது மற்றது வந்து வாடைக்காட்டு வீசுகின்ற காலம்.
0: நன்றி. நிகழ்ச்சியை நடத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: பன்னீர்
11: புஷ்பங்கள், எஸ்பிபி ஜானகி, வாடை.
0: வாடை,
11: வாடைனா வாசம் உண்டா?
0: வாடை என்ன?
11: வாசம், வாசம், வாசம்,
0: வாசமா? ஓ, அப்படின்னு சொல்றது வாடை வீசுதல். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்கள்.
12: இது வந்து தண்ணீர் புஷ்பங்கள்ல ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிருக்கு. இது வந்து வாடை என்றாலும் வாக்கத்துக்கும் வரும், காற்றுக்கும் வரும். ஆனா இதுல வந்தது வந்து சனி சிம்பம், வாடை காற்றில் காற்றுக்கு தான் வருது வாடை.
0: அருமை. நன்றி,
12: நன்றி, நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் வாசன். பவன்.
0: பவன் சொல்லுங்கள்.
13: இது வந்து பன்னீர் புஷ்பங்கள் எஸ்டிவியும் பாடினது வாடை காற்று.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
14: அதேதான் பன்னீர் புஷ்பங்கள். இது வந்து இளையராஜாட இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பிபி ஜானகி பாடியது. அடுத்தது பனி வாடை காற்று. வாடை காற்று வந்து வடக்கு திசையில, அதாவது கோடை காலத்துல வீசுற ஒரு குளிரான தென்றல் காற்று.
0: நன்றி சாரா. நீங்கள் இந்த ஒரு தகவல் சொன்னீர்கள், வைரமுத்துவின் வரிகள் என்று, அது வைரமுத்து அல்ல, கங்கை அமர்ந்தார் அந்த வரிகளை தந்தார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம் நான்
0: ஜெயா. நலம் ஜெயா, நன்றி. நீங்கள் எப்படி?
15: நல்ல சோமா கூட நிகழ்ச்சி நான் கேட்டுக்கொண்டு சிறப்பா இருந்துச்சு. முன்னைக்கு புதிய நிகழ்ச்சி வேற வேற லெவல் நல்லா இருக்கு.
0: ஒரு பரிச்சாத்த ஒளிபரப்பு இந்த நிகழ்ச்சி பார்ப்போம்.
15: அது பாடியவர்கள் வந்து எஸ் பி பாலசுப்ரமணியமும் மற்றது எஸ் ஜானகி அம்மாவும். மற்றது வந்து வாடை காற்று தான் வந்து இந்த வாடை தான் விடை அடுத்த காற்றுக்கு பதிலாம். அது வந்து ஒரு பருவ காலத்துல வந்து குளிர்காலம் மார்கழி அப்படி கூடுதல் நினைக்கிற மார்கழி ஜனவரியில அடிக்க முடியுது எங்கட பக்கம் அப்படி. அதுல நாங்க அனுபவிச்சிருக்கோம் நிறைய, அதை நடித்தான்
0: சொல்றேன்.
15: நல்ல நன்றி. நீங்க
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: மூத்தி எப்படி இருக்கீங்க
0: சொல்லுங்க. மூத்தி நலம், என்ன விடை?
16: பன்னீர் புஷ்பங்கள், ஜானகி, பாலசுப்ரமணியம், மற்ற வாடகாட்டு.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விடைகளை தரலாம். ரமேஷ் சந்திரன், டொன்வில் சந்திரன், வெண்பா, சத்யா, பவான், சாரா, நோர்வேஜியா, மூர்த்தி ஆகியோர் இணைந்து கொண்டு விடை தந்தார்கள். பார்ப்போம் அடுத்த இன்னும் பாடல்கள் இருக்கின்றன. இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பாடல் புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.

ஆமாம், நீங்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் அடுத்த ஒரு வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். அடுத்தொழிக்கின்ற பாடல் கங்கைக்கரையில் ராமன் நடந்த கதை சொல்லுகின்ற பாடல். இந்த கங்கைக்கரையில் ராமன் ஏன் நடந்து சென்றார், ஏன் கங்கைக்கரையூடாக ராமன் நடந்து சென்றார், இந்த சந்தர்ப்பத்தில் ராமனும் சீதையும் கங்கையில் கரையோரமாக நடந்து சென்றார்கள், இது முதலாவது வினா. இரண்டாவது, பெண்ணை குறிக்கும் ஒரு சொல் இந்த இடத்தில் இந்த பாடலில் வந்திருந்தது. பெண்ணை குறிக்கும் சொல் ஒரு இந்த இடத்திலே வந்திருந்தது. அந்த பெண்ணை குறிக்கும் சொல் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பாடலுக்கான இசையமைப்பை வழங்கியவர் யார், தேடி கண்டறிந்து வாருங்கள். இப்பொழுது பாடல் ஒலிக்கின்றது.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 7:33 நேர்கள். சிஎம்ஆர் தமிழேஸ்ரீயின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: நேர்கள் திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் கேட்ட வினாக்கள் ஒளித்தோய்ந்த பாடலில் கங்கை கரையில் ராமன் சீதையுடன் நடந்தார். ஏன் நடந்து சென்றார், என்ன சந்தர்ப்பம், இது முதலாவது வினா. பெண்ணை குறிக்கும் ஒரு சொல் இந்த பாடலிலே வந்திருந்தது, அந்த சொல் என்ன? மூன்றாவது, இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
5: வரலாற்றுக்கு பின்னாடி பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான் பாக்கலாம். இது வந்து படம் வந்து பழைய படம், வரப்பிரசாதம் படத்துல வர்ற பாடல். மியூசிக் டைரக்டர் கோவர்தனங்கிற டைரக்டர். ஆனா புராண ராமாயணத்தபடி அவர் வந்து தந்தையினுடைய தசரதன் கட்டளை ஏற்று காட்டுக்கு வனவாசம் போகணும். போகும்போது சீத்தையோட லட்சுமணனோட இதுக்கு காட்டு வழியா போறாரு, காடு ஆற்று இந்த கங்கை நதியோ போறான்னு தான் சொல்லுது, அப்படிதான் சொல்லுவாங்க படத்துல. அதை அப்படியே சித்தரிச்சு புருஷனுடைய வனவாசத்தை, அந்த தியாகத்தை ஏற்று மனைவியும் கூட தாங்கிட்டு போறாங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆமா, இதான் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது கரெக்டா இருந்தா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. இன்னொரு கேள்விக்கு ரமேஷ் பதில் சொல்லவில்லை. பார்ப்போம், ஒரு பெண்ணை குறிக்கும் சொல் எது என்று கேட்டிருந்தோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்கள்.
6: இது வந்து இஷ்டி அமைத்தவர் வந்து படம் வந்து வரப்பிரசாதம். இஷ்டி அமைத்தவர் கோவிந்தன
0: கோவர்த்தன கோவர்த்தன
6: கோவர்த்தன கோவர்த்தன. மற்றது பெண்ணை குறிக்கும் சொல் வந்து ரெண்டு சொல்லு நான் வந்திருக்குது
0: சொல்லுங்க.
6: ஒன்று மங்கையவள், மற்றது பாவை. மற்ற ஏனென்று சொன்னா எனக்கும் வடிவா சொல்ல தெரியல. ஆனா இது கண், ராமன் வந்து தன்னுடைய கண்ணின் மணி போலத்தான் சீதைய பாக்குற. அப்ப ராமன் போனடவும் சீதையும் போவாண்ட மாய் அவ நடக்க கரியோர நடக்கே வாவும் போறான்னு
0: நினைக்கிறேன். நன்றி, நன்றி சத்யா, நன்றி. நிகழ்ச்சியை நடத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
7: முதல் பாடல்ல வாசல் அந்த வாடை இருக்குல்ல, அது ரெண்டு இடத்துல வந்தது. ஒரு வாசனை பூவின் வாடை பட்டு எண்ணிக்கல் வாசனையை குறிக்கும், மற்ற சிந்து சிந்தும் தனி வாடை எண்ணிக்க வாடை காட்ட சொல்லும் மாதிரி ரெண்டு மீனிங்கும் வந்தது. மற்ற இதுல நீங்க எழுதின ஆளை கேட்டீங்களோ, இசையமைச்ச ஆளை கேட்டீங்களோ? கங்கை நதியோரம் போன மாதிரி கதை. இதுல மங்கையும் பாவையும் ரெண்டு சொல்லுவது.

0: அதெல்லாம் சொல்றாங்க. அழகா.
1: சரி, நன்றி சாரா.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் நடத்தினர், வணக்கம்.
2: வணக்கமா சார். தோன்மில் சந்திரன். இசை வைத்தவர் வந்து கோவர்த்தன. அடுத்தது இந்த மங்கையும் பாவையும் தெண்டும் பெறுகுது. அடுத்த நாளைக்கு வந்து அவர்கள் இந்த வனவாச போயிட்டுல வந்து ஒரு காட்டுக்கு அந்த கடல்கள் அந்த காட்டுக்கறி அதெல்லாம் போய் கொண்டிருக்கின்ற என்னுடைய கருத்து. கொடுத்து பார்ப்போம் உங்களுடைய.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். நான் சுதன்.
1: சுதன் சொல்லுங்க.
3: கோவர்த்தன நிகர் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு உதவியாளராக இருந்தவர். மற்றது இது வந்து அது காட்டுக்கு போய் அந்த அதை குறியீடாக வரும். அதாவது அவர் காட்டுக்கு அவர் போகைக்குள்ள பின்னால போனது இந்த படத்தின் கதைக்கு புரிசனை தொடர்ந்து போற மாதிரி குறியீடாக வரும். மற்றது வேறு என்ன கேள்வி? அப்ப மற்றது அந்த பெண்ணின் வேற பேருக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோமே, கண்மணி, கண்ணின் மணி.
1: நன்றி,
3: நன்றி, நன்றி,
1: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
4: வணக்கம். நன்றியா.
1: யா சொல்லுங்கள்.
4: ஓ, திரைப்படம் வந்து வரப்பிரதோஷம். அடுத்தது வந்து இசையமைப்பாளர் வந்து கோவர்த்தன. மற்றது பெண்ணின் பேர் வந்து அதுல பாவை நான் சொல்றேன். அடுத்தது வந்து இந்த கவி வனவாசம் தேடி பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும். அதுல வந்து இந்த ரதத்தை திருப்பி அனுப்ப சொல்ல, அயோத்திக்கு திருப்பி அனுப்ப சொல்லுறாங்க. அவர் வந்து இப்ப காட்டுக்குள்ள வந்து ரதம் கொண்டு போக இல்லைன்னு சொல்லி நடந்து கூட்டி கொண்டு போறேன்.
1: என்ன என்ன திரும்ப சொல்லுங்க? அந்த
4: அந்த அயோத்திக்கு வந்து ரதத்தை வந்து திருப்பி அனுப்ப சொல்லிடணும். அவர் போன ரதம், அந்த ரதம் அந்த
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
5: காட்டுக்கு கூட்டி கொண்டு போனது அந்த பிரச்சனை வந்து எங்கட போராளி அவர் தான். எங்கட முன்னெச்சி தளபதி அவர் தான் கூட்டி கொண்டு போனவர். யாழ்ப்பாணம் தானே, யாழ்ப்பாணத்துக்கு போராட்டம் வேண்டாம் அனுப்பினதே நீங்கள் தானே. மன்னாங்கட்டி கையாச்சு கொண்டிருக்கிறீங்க. வாய்ப்புக்கு நன்றி. என்ன
1: கூடிட்டு அவருக்கு கூடிட்டு ஆமாம், என்ன செய்யறாரு?
6: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகள்

0: விஷேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் லிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: நேர்களையாக உங்களது வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இந்த வேளையிலே நாங்கள் மூன்று வினாக்களை கேட்டிருந்தோம். ஒன்று, கங்கைக்கரையில் ராமன் நடந்தமைக்கான காரணம். நேர்களுக்கு வரலாறு நன்கு தெரிகிறது, என்றாலும் கொஞ்சம் சந்தேகம், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நீங்கள் கொஞ்சம் யோசிப்பது போல் தெரிகிறது. நீங்கள் சொன்ன அத்தனை விடைகளும் சரி. நடந்த சம்பவம் ஏயவரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய அரசு ஆள்வதும், சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆள்வதும் என புகன்று நின்றால் தீயவை ஆவிலும் சிறந்த தீயார் என்று கையகையை சொல்வார் கம்பர் சொல்வார். கைகை தீயவை ஆவிலும் சிறந்த தீயார் என்று கைகேகி அங்கு சொல்லப்படுகின்றார். சம்பாசுரனுடன் இடம்பெற்ற அந்த யுத்தத்தின் போது தசரதனை காப்பாற்றுகிறார் கைகேகி. பெருவிரலை அச்சாணியாக கொடுத்து தேருக்கு காப்பாற்றப்பட்டதால் அந்த இடத்தில் சந்தோஷத்தில் தசரதன் ஏதாவது ரெண்டு வரங்கள் தருகிறேன் என்று, சந்தர்ப்பம் வரும்போது கேட்கின்றேன் என்று சொல்லி இப்போது கேட்கிறாள். என்னவென்றால், ராமனுக்கு முடிசூட்டு விழா அடுத்த நாள். அந்த வேளையில் கைகேகி தனது மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக, ராமன் கோசலையின் மகன், கோசலைக்கு பிறந்த மகன் ராமன், பரதன் தான் கைகேயிக்கு பிறந்த மகன், கேகய நாட்டு இளவரசி கைகேயி, தனது மகன் அரசாள வேணுமென்ற அந்த அற்ப ஆசையில் ராமன் இரண்டு வரங்கள், தந்தை இறந்த பின்னர் ராமன் போய் கைகேயியை சந்திக்கின்றான். தசரன் இறந்து மூர்ச்சியாகி இறக்கின்றான். இறந்த பின்னர் கைகேயியை போய் சந்திக்கின்ற போது ரெண்டு வரம் கேட்டேன். அதில் ஒரு வரம் என்னவென்றால், நீ 14 ஆண்டுகள் போய் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும், இது உன் தந்தையின் விருப்பம் என்று சொல்ல, அதை கேட்டு ராமன் மகிழ்ச்சியுடன் விடைபெற்று செல்கின்றான். அப்படி விடைபெற்று செல்கின்ற போது சீதையை விட்டுவிட்டு செல்கின்றான். சீரியை விட்டு செல்லுகின்ற போது, நீ வந்தால் கஷ்டப்படுவாய் காட்டில் என்னுடன், காடு முள் கல்லெல்லாம் குத்தும், பயங்கரமான இடம், நீ வர வேண்டாம். அப்போ சீதை சொல்கிறாள், நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லிவிட்டு ராமன் பின்னால் செல்கின்றாள். நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று தன் கணவனுடன் பின்னால் செல்க, அப்படி செல்லுகின்ற போதுதான் கங்கை நதிக்கரையோரமாக நடக்கின்றார். சரையு நதி வருகின்றது. அந்த சரையு நதி அயோத்திக்கு சொந்தமான நதி. அந்த நதி சென்று கங்கை நதியை அடைகின்றது. அந்த கங்கை நதி என்ற இடத்தை அடைகின்ற போதுதான் ராமன் சீதை இவர்களுடன் எப்போதுமே துணை இருக்கக்கூடிய லட்சுமணனும் செல்கின்றார். மூவரும் அந்த கங்கை கரையை அடைந்து அந்த நதியோரமாக நடந்து செல்கின்றார்கள். பிறகு குகன் என்ற படகோட்டி அவர்களை ஒரு ஆற்றிலிருந்து ஒரு கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி கொண்டு சென்றார். இதுதான் அந்த வரலாறு. அதை நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். ராமன் சீதை, சில பேர் லக்ஷ்மணன் என்றும் சொன்னீர்கள். வனவாசம் சென்றபோது, 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றபோது கங்கை நதியோரமாக நடந்த கதை தான் அந்த கதை. அதை மிக சிறப்பாக ஒரு வரியாக தந்திருந்தார்கள். ஆனால் அந்த பாடலை எழுதியவர் யார் என்பதில் நேர்கள் புலமைப்பித்தன் என்று சொன்னீர்கள். ஆனால் புலமைப்பித்தன் என்று எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. அம்பிகாபதி தான் அந்த பாடலை எழுதியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரப்பிரசாதம் திரைப்படத்தில் புலமைப்பித்தன் பாடல்களை தந்தார், எழுதியிருக்கின்றார், அது சரி. ஆனால் இந்த பாடலுக்கு புலமைப்பித்தனின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. வேறு இரண்டு பாடல்களை புலமைப்பித்தன் எழுதியிருக்கின்றார், வளம்புரிஜானும் எழுதியிருக்கின்றார். கங்கை நதியோரம் தேடலிலே அம்பிகாபதி எழுதியதாகவும், கோவர்த்தனன் இசையமைத்ததாகவும். இதில் ஒரு இந்த வரப்பிரசாதம் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பு என்னவென்றால், இசைஞானி இளையராஜாவும் கோவர்த்தனனுடன் இணைந்து இசையமைத்த ஒரு பேக்ரவுண்ட் இசை, பின்னணி இசையை வழங்கியிருந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. கோவர்த்தனனும் இசைஞானியும் இணைந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் என்பது. இதே ஒரே ஒரு திரைப்படம். பெண்ணை குறிக்கும் பெயர்கள் சொன்னார்கள், மங்கை, பாவை, அருமையான வரிகள். அந்த வரிகள் அந்த இடங்களிலே வந்து சென்றன. அதில் மாணிக்கப்பாவை நீ வந்த வேளை என்ற அந்த இடத்தில் பாவை என்பது வந்திருக்கும். அதே போல் மங்கை என்று சொல்லும் இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கு. கங்கை மங்கை எல்லாம் ஒரே எதுகை மோனைக்குரிய சொற்கள். அதையும் இந்த இடத்திலே பாடலாசிரியர் பயன்படுத்தியிருப்பார் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மங்கை இவள் சீதை முன்னில் நடந்தாள் என்ற அந்த இடத்திலே வருகின்றது. இரண்டு பாடல்களை கொண்டு வந்தோம். ஒரு பரீட்சாத்தமாக இன்று கேட்டிருக்கின்றோம். வருகின்ற காலங்களில் நேர்கள் நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பித்தால் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்களை, தினமும் இரண்டு பாடல்கள் போதும், இரண்டு பாடல்கள், அந்த பாடல்களுக்கான வினாக்களுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம். பிரதி புதன்தோறும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். இப்பொழுது நேர்கள் விரும்பினால் 8 மணி வரை உங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். நாங்கள் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இடம்பெறுகின்ற எங்களது நிகழ்ச்சியிலே உங்களது பாடல்களை ஒளிபரப்பு செய்வோம். குறிப்பிட்ட நேர்களை தான் இணைத்துக் கொள்வோம். முந்துபவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: ஆமாம், நிகழ்ச்சியுடன் இணைந்து விடை தந்த நேர்கள் ரமேஷ், டொன்மில் சந்திரன், வெண்பா, சத்யா, பவான், சாரா மற்றும் நோர்வேஜியா, மூர்த்தி, சுதன் ஆகிய நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: அந்த பாடல் ஒலித்தமைந்த நேரம் 7:55. இப்பொழுது நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் மீரா பேசுறேன்.
0: மீரா சொல்லுங்கள்,
1: எப்படி இருக்கீங்க? நீங்க
0: நலம், நீங்க எப்படி?
1: நலமாக இருக்கிறேன். புது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா நான் கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அறிவாளிங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் எனக்கு பூவெல்லாம் கேட்டு பார்த்து,
0: நீங்களும் அறிவாளி தானே,
1: நேர்ல பேசும்போது வராது. எனக்கு பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல இருந்து இரவா பகலா.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கு நன்றி மீரா, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மாஸ்டர் லோன் சந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்கள்.
2: இல்ல, உண்மையிலே அருமையான ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒன்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்க, ஒண்ணு பாடல கேட்கிற விட வித்தியாசமா கேள்விக்கு உங்களுடைய நேற்றியை தயாரிங்கள் என்று கூறிக்கொண்டு, இது கண்கள் ஏதோ படம், கண்கள் ஏதோ சித்தா படத்திலிருந்து,
0: சித்தா திரைப்படத்திலிருந்து.
2: நன்றி
0: நிகழ்ச்சியில்.
2: நன்றி வாசன். நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: சொல்லுங்கள் மூர்த்தி.
3: எனக்கு அவரோ அவரோ சகோதரத்து படத்திலிருந்து உன்னை நினைத்தேன் பாட்டு படித்தேன்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்து நினைத்தேன்.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன்.
0: ஓ சத்யா, வணக்கம், பாருங்கள்.
4: இந்த நிகழ்ச்சி உண்மையா ஒரு அருமையா இருக்கு. ஒரு ஒரே மாதிரி நிகழ்ச்சி இல்லாமல் ஒரு புது புது நிகழ்ச்சியா, அது நல்ல அருமையான நிகழ்ச்சியா கொண்டு வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. ஒரு பரீட்சா தந்தான் சத்யா.
4: ஆனா உண்மையா நல்லா இருக்கு. நீங்க அப்படி இதை கொண்டு போனீங்கன்னா எங்களுக்கும் கணக்க தேடல் கூடும். தேடிக்கேன்னு ஒரு அதிசயங்கள் அறியக்கூடியா இருக்கும். ஒரு ஒரு பன் ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி நல்லா இருக்குது.
0: சந்தோஷம், நீங்க சொன்னா நல்ல.
4: மற்றது என்ன கொண்டு நேயர்களுக்கு நான் ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அன்பான நேயர்களே, நீங்க வந்து இந்த சிஎம்ஆர் நிகழ்ச்சி வந்து மேயாறு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி வானொலி. இது வந்து விரும்பி நாட்கள் நீங்க கேளுங்க, இன்னும் விருப்பமான நாட்கள் இன்னும் பங்கு பெறுங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சது மற்றாக்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத மற்றாக்களுக்கு பிடிக்கலாம். அதனால நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதுல பங்கு பெற்றாதீங்க, விலகி கொள்ளுங்க. ஆனா அதை வந்து லட்சக்கணக்கானாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்கட மனதில வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கூடாத பேர் வீணாக நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்றீங்க.
0: இது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவையின் சங்கட பேரப்படுதாக்குற அவ்வளவுதான்.
4: உண்மையில்
0: அந்த சத்யாதை நேயர்கள் சார்பில் தாம் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்தலில், அது சிஎம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த பற்றுதல், அவருக்கு அந்த அந்த தகவலை பரிமாற வேண்டும் என்ற ஒரு மன ஆதங்கத்தில் வந்த அந்த கருத்தை சொன்னார். உண்மையில் அதை வரவேற்கக்கூடியது. கலந்து கொள்ளுகின்ற நீர்கள் நிதானம் இல்லாத வேளைகளில் தயவு செய்து கலந்து கொள்ளாதீர்கள். அது இப்போ சொன்னால் அவருக்கு விளங்க மாட்டுது. நிதானம் உள்ள நேரம் பேசுவோம். நன்றி சத்யா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் தொடர்ந்து 8:00 to 9:00 வரை நேர்களது விருப்ப பாடல்கள், அதே வேளை நில்பதில் சொல் நிகழ்ச்சி. இன்றைய நில்பதில் சொல் நிகழ்ச்சியில் மாணவர்களும் கலந்து கொள்ள முடியும். புதன்தோறும் இடம்பெறுகின்ற நில்பதில் சொல் நிகழ்ச்சி மாணவர்களையும் இணைக்கும் வகையில் மிக இலகுவான வினாக்களாக இடம்பெற இருக்கின்றது. அது எந்த வயது மாணவர்கள் என்பதல்ல, பொதுவாக மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான தேடல் விடயங்களை அலசுகின்ற அல்லது தாம் தேடி வைத்திருக்கின்ற விடயங்களை சொல்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. பெரியவர்களும் கலந்து கொள்ளலாம், அவர்களுடன் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த வினாக்கள் இடம்பெற இருக்கின்றன. மிக இலகுவான வினாக்களாகத்தான் இருக்கும், ஏனென்றால் மாணவர்களை மையப்படுத்தி இந்த வினாக்கள், இளம் மாணவர்கள் என்பதை விட இளவயது பிரிவினர் என்று சொல்வோம், ஒரு 20 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது சிறப்பாக இருக்கும். அதற்காக பெரியவர்கள் பங்கு கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, பெரியவர்களும் பங்கு கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களது அந்த பங்கு பெற்றுகை தான் அவர்களையும் இதில் இணைத்து செல்வதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே இளவயது பிரிவினருக்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த புதன்தோறும் இடம்பெறுகின்ற நெல் பல் சொல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. என்றால் வினாக்கள் கடுமையான வினாக்களாக இருக்காது, அல்லது கடுமையான அரசியல் சார்ந்த வினாக்களாக இருக்காது, மிக இலகுவான ஒரு தேடலுக்குரிய வினாவாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறப் போகின்றது. நேரம் 8 மணி, நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி.
5: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ்ச்சி அவலி நியூஸ். யாழ்ப்பாணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்பலிங்கத்தின் 41வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் தாவடியில் நடைபெற்றது. நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக இலங்கை பூராகவும் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருகோணமலை மற்றும் கந்தளாய் நகரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவர கடன் அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் 12ஆம் தேதி தமிழ் அரசியல் கட்சிகள் இணைந்து அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்றைய தினம் திருகோணமலைக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க திருகோணேஸ்வரம் கோயிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற 15ஆம் தேதி முதல் வியாபாரிகள் இருப்பு வைக்கக்கூடிய சீனியின் அளவு 2000 குவிண்டலாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆகஸ்ட் மாதத்தில் யுபிஐ பரிவர்த்தனை 30 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது. சென்னையில் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் வகையில் பெருநிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி மூலம் முதல்கட்டமாக 11 இடங்களில் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஒன்டாரியோவில் அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட கட்டாய பணப்பிணை முறை விதிகள் நீதிபதி தடை உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மொழிச்சட்டங்களுக்கு இணங்கும் வகையில் இனி வாக்காளர் தகவல்களை பிரெஞ்சு மொழியில் மட்டுமே அனுப்ப உள்ளதாக எலெக்ஷன்ஸ் கியூபெக் அறிவித்திருக்கின்றது. நாணய மாற்று வீத கணக்கீடுகளில் ஏற்பட்ட பிழைகள் உட்பட்ட காரணங்களினால் பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கம் தனது இயற்கை எரிவாயு வருவாய் குறித்த கணிப்பை 5 நிதியாண்டுகளில் சுமார் 1.46 பில்லியன் டாலர் அளவுக்கு மிகைப்படுத்தி காட்டியிருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். தெற்கு ஈரானின் ஹோமோஸ்கான் மாகாணத்தில் உள்ள குஹைடாக் என்ற இடத்தில் இடம்பெற்ற திருமண விழாவின் போது அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே அண்மையில் இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து இன்று மசகு எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. இதில் பிரெண்ட் ரக கச்சாய் எண்ணெய் எதிர்கால ஒப்பந்த விலை 87 சென்ட்கள் அல்லது 0.92% அதிகரித்து $95.52 உயர்ந்திருக்கின்றது.